0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சக ஆண்டு அஸ்வினா மாதம் 1, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 6, செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 23 தேதி 2026. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. காலை வணக்கம் நேயர்களே, இந்நாள் இனிய நாளாய் அமையட்டும்.

0: மகிழும்படியாக ஒன்று கூடி அளவலாவதலும் பின்னர் பிரியும் போது நினைவை பதிய வைத்து பிரிதலும் கற்றவர்களின் செயற்பாடுகள். குறள் எண் 394, அதிகாரம் கல்வி.
1: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்.
0: மகிழும்படியாக ஒன்று கூடி அளவலாவதலும் பின்னர் பிரியும் போது நினைவை பதிய வைத்து பிரிதலும் கற்றவர்களின் செயற்பாடுகள். குறள் எண் 394, அதிகாரம் கல்வி.
2: இனி கேட்கலாம் இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணையதானம் நிலவி கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து. தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி தரும் தகவல்களை கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 அறிவோம் 1000.

0: நாளொரு குரல் குரலின் 394.
1: உவப்ப தலை கூடி

7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல், 8:45 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். டாக்டர் நிரஞ்சனா சீனிவாசன் பாட்டு, மேலக்காவேரி கே தியாகராஜன் வயலின், பி குரு ராகவேந்திரா மிருதங்கம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல்கள். பிற்பகல் 11:00 முற்பகல் 11:00 மதுரை தென்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை விஷால் ஆர் பரசுரம் வீணை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. ஒன்று 10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். கனவும் கடின உழைப்பும் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இதில் சமையலின் சுவை கூட்டும் தக்காளி பற்றிய தகவல். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக அழகின் அழகே. இதில் முகச்சுருக்கம் குறித்து குறிப்பு வழங்குபவர் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம் நீச்சல் விளையாட்டு வீரர் ப சுதர்சன் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் குரலமதத்துடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள். உயிரிலே கலந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழலாம். 6:30 மாநில செய்தியில் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் நாய் வளர்ப்பு குறித்து விருதுநகர் ராஜபாளையம் விவசாயி என் அசோக்குமார் பங்கேற்கும் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்திருக்க சென்னஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. இதில் தூய்மையின் சிறப்பு பற்றி தகவல் வழங்குகிறார் எம் பிரியங்கா. தொடர்ந்து இந்தியாவும் அதன் அணு ஆயுத சோதனை பற்றி தகவல் வழங்குகிறார் ஆர் லட்சுமி பிரியா அவர்கள்.

இரவு 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தில் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி வீணை ஆர் ஸ்ரீகணேஷ் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி கதம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அரங்கிசை கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக, 11:10 எமது ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் காலை 6 மணி.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு வீட்டுல இருக்க வழி நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழி நான் தான் பாக்கணும். சரி குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வழிய பாப்போம்.
1: சாந்தாக்கா நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
7: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
8: அவனா அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
7: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
8: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
7: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
9: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
8: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
7: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
8: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
9: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
10: உங்க உறவினர்கள் நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?

0: ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுலா பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என
2: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: firm a support for Afghanistan, for their independence, for the sovereignty, for their territorial integrity.
1: The Ministry of Ayush will host the 11th Ayurveda Day in Nagpur, Maharashtra, today under the theme Ayurveda for a Healthier Tomorrow. The Ministry said Ayurveda institutions, practitioners and stakeholders will participate in the celebrations across India and worldwide. The Ministry said that the celebrations will bring together key stakeholders from across the Ayurveda ecosystem, providing a platform for knowledge exchange and wider engagement. At the Asian Games in Aichi, Nagoya, Japan, double Olympic medalist Manu Bhakar and Tokyo 2020 silver medalist Mirabai Chanu will headline India's Day 4 campaign today with several medal opportunities in the offing. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
4: அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சிந்திப்போம். எல்லா வகையான ஒழுக்கங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. உயிரும் உடம்பும் சேர்ந்து அமைந்திருப்பதனால்தான் உலகமே வாழ்கிறது. உயிர் தனித்து நில்லாது, உடம்போடு சேர்ந்தே நிற்கும். இந்த உடம்பு சோற்று பிண்டம். சோறு இல்லாவிட்டால் சோர்ந்துவிடும். உயிர் வாழ உடம்பு வேண்டும். உடம்பை உணவால் ஓம்புதல் வேண்டும். சோறில்லாவிட்டால் பசி நோய் உண்டாகும். எல்லா நோய்களையும் விட கொடியது பசி நோய். அது வந்துவிட்டால் எல்லா வகையான அறங்களும் ஆசாரங்களும் அழிந்து போகும். தானம் தவமாகிய இரண்டும் உலகத்தில் நிற்க வேண்டும். இல்லறத்தார் தானத்தால் சிறப்படைகிறார்கள், துறவரத்தார் தவத்தினால் சிறப்படைகிறார்கள். இந்த இரண்டும் நிற்க வேண்டுமானால் பசிப்பிணியானது போக வேண்டும். பசிப்பிணியை போக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மழை. அதனால் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதினின் என்று பாடினார் திருவள்ளுவர். நமது நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. பசித்து வந்தவர்க்கு அன்னமளிப்பது ஒரு சிறந்த தானம். ஒருவன் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைக்கின்ற இடம் பசித்தவர் வயிறு என்கிறார் திருவள்ளுவர். இடம்பட வீடு எடேல் என்று அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்கிறான். விளைநிலம் அழிந்து போகிறது, உடம்பை வளர்த்தற்குரிய அன்னத்திற்கு உரிய நெல் விளையாமல் போகின்றது. இது கூடாது. நிறைய நெல் விளைந்தால்தான் அறம் செய்ய முடியும். பழைய காலத்தில் எல்லா மக்களும் சோம்பல் இல்லாமல் வேளாண்மை செய்தார்கள். பிச்சை கேட்கிறவன் ஒரே ஒருவன்தான், அவன் துறவி. எத்தனை தொழில்கள் வளர்ந்தாலும் மனிதனுடைய மூலத் தேவையாகிய சோறு கிடைக்கவில்லை என்றால் மற்ற தொழில்களினால் பலனில்லை. சடையப்ப வள்ளல் பலருக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஒருநாள் அவரிடம் பரிசு பெற்று போக ஒரு புலவர் வந்தார். அப்போது சடையப்ப வள்ளல் நெல் மூட்டைகளை தம்முடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடுக்கிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் வண்டியிலே இருந்து நெல்மணிகள் சிந்தி வழியில் கிடந்தன. வள்ளல் அந்த நெல்லை பொறுக்கி தமது மேல் துண்டில் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த புலவர் ஒருவர், வீதியில் சிந்தி கிடக்கிற நெல்லை பொறுக்கும் கருமியாக இருக்கிறாரே, இவர் நமக்கெங்கே பரிசு கொடுக்கப் போகிறார் என்று சடையப்ப வள்ளலை பற்றி எண்ணினார். புலவருடைய முகத்தை பார்த்தபோது சடையப்ப வள்ளலுக்கு அவருடைய எண்ணம் விளங்கிப் போனது. சடையப்பர் அந்த புலவரை தம் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று இனிமையாக பேசி சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்லி இலையை போட்டு உட்கார வைத்தார். ஆனால் இலையில் சோற்றை வைப்பதற்கு பதிலாக கை நிறைய பொன்னை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்த புலவர் முகத்தை சுளித்தார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நெல்லை விட பொன் உயர்ந்தது அல்ல என்று காட்டவே பொன்னை கொண்டு வந்து இலையிலிட்டார் சடையப்ப வள்ளல். புலவருக்கு உண்மை விளங்கியது. பொன்னால் உடம்பு வளராது, அரிசிதான் உடம்பை வளர்க்கும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த புலவர். என்னிடம் பொருள் சேர்ந்தால் நானும் அன்னதானம் செய்யலாம், அதற்கு வழியில்லை, எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அத்தகைய எண்ணம் உடையவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவம்.

0: பூர்வமான உரையில் ஒரு தந்திரத்தை அருள்கிறார் அருணகிரிநாத பெருமான். நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தாலும் அது பெரிய சோறு ஆகிவிடும். ஒரு பிடி சோறு கொடுத்தால் மலையளவு சோறாகிவிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய தொலையா வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் இப்போது நீங்கள் கொடுக்கும் பிடிசோறு கட்டுச்சோறாகி வந்து உங்களை சேரும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். பசி என்று தெருவில் வந்து நிற்பவனை பார்த்து நாளைக்கு வா பாயாசத்தோடு அமுது படைக்கிறேன் என்று சொல்வதை விட நொய்யாக இருந்தாலும் வெறும் கீரையாக இருந்தாலும் இருக்கிறதை இருக்கிற போதே முதலில் அவனுக்கு ஒரு பிடி கொடுத்துவிட்டு உண்ணுவதுதான் உயர்வு. இப்போது செய்கிற அறம் சிறிதாக தோன்றினாலும் அது பயனாக விளைகிறபோது பெரிதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அன்னதானத்தை செய்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
2: நேரம் காலை 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை.

நேரம் காலை 6:27. நாம் இணைந்திருப்பது பக்தி மாலை. ஆமாங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் இறைநிலை இறை உணர்வோடு செய்கின்ற அத்தனை வேலையிலும் மனதிற்கும் நம்பிக்கை பிறக்குதுங்க. செய்கிற செயல்லையும் வந்து தூய்மையான நிகழ்வு நடக்குதுங்க.

0: மணிக்கு இறைவழித்த குர்ஆனா.
1: நேரம் காலை 6:30. நாம் இணைந்திருப்பது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலையின் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது

0: திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: நேரம் காலை 6:35.
2: அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னையின் வேரானது மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 200 சென்டிமீட்டர் ஆழம் வரையும் சென்று தண்ணீரை உறிஞ்சக்கூடியது. சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் பாய்ச்சுவதற்கு மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 100 சென்டிமீட்டர் ஆழத்தில் 4 நீர் சொட்டிகளை சமமான இடைவெளியில் பொருத்தி 1 மணி நேரத்திற்கு 30 லிட்டர் என்ற அளவில் 2.5 மணி நேரம் நீர் பாய்ச்ச வேண்டும். 8 நாட்களுக்கு 1 முறை இவ்வாறு நீர் பாய்ச்சினால் தென்னையில் நல்ல மகசூல் எடுக்கலாம் என தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டியில் வாசுகி காலனி தொழிலாளர் அலுவலகம் அருகில் சர்வே எண் 5:10 என்ற எண்ணில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் தேனி வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் 1 தேதி முதல் 20 நாட்கள் நடைபெற உள்ளது. காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை இந்த இலவச பயிற்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0546251578, கைபேசி எண் 9442758363. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள் குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ், டி விரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு, கோழி பண்ணையில் நோய் பரவாமல் தடுக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை தெரிந்து கொள்வோம். பண்ணை நுழைவாயிலை கட்டுப்படுத்த வேண்டும். அனுமதி உள்ளவர்களை மட்டுமே உள்ளே வரவிட வேண்டும். பண்ணைக்கு வருவதற்கு தனி உடை காலணி பயன்படுத்த வேண்டும். காலணிகளை கிருமி நாசினி கரைசலில் நனைக்க வேண்டும். வாகனங்களை நன்றாக சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். பண்ணை உபகரணங்களை முறையாக சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும். பிற பண்ணைகளிலிருந்து கோழிகளை கொண்டு வரக்கூடாது. தேவையில்லாமல் பறவைகளை பண்ணைக்குள் அனுமதிக்க கூடாது. புதியதாக வரும் கோழிகளை குறைந்தது 21 நாட்கள் தனியாக பராமரிக்க வேண்டும். உரம், இறைச்சி கழிவு போன்றவற்றை சரியாக அகற்ற வேண்டும். பண்ணை சுற்றுப்புறத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். திட்டமிட்ட தடுப்பூசி அட்டவணையை பின்பற்ற வேண்டும். கோழிகளின் உடல் நலனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். குடிநீரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தீவனத்தை எலிகள், பறவைகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு சுகாதாரமான முறையில் பாதுகாப்பதால் நோய் இல்லாத லாபகரமான கோழி பண்ணையை நாம் பராமரிக்கலாம். இவ்வாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் விதைப்பு செய்வதற்கு முன் நெல் விதைகளில் முளைப்பு திறன்

0: இதுவரை கேட்டீர்கள் பக்தி மாலை.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ்

0: புறத்தூய்மை, பிறரக கலப்பின்மை மற்றும் மகசூல் அதிகரிக்கும் திறனுள்ள சான்று பெற்ற மற்றும் குறுகிய கால ரகங்களான கோ51, கோ55, ADT45, ADT53, ADT57, TKM15, RNR15048, TRY5 போன்ற ரகங்களை வாங்கி விதைப்பு செய்ய வேண்டும். இவை 110 முதல் 115 நாட்களில் விளைச்சலுக்கு வரும். போதுமான அளவு நெல் விதைகள் தற்போது ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வாங்கி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. நமது இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப நம்ம மாவட்ட தொழில் மையத்துல வந்து உங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து இருக்குது. இதுல வந்து PMFME சொல்லுவாங்க, PMEGP சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல்வேறு விதமான அரசு திட்டங்கள் இருக்கு, மத்திய திட்டங்களும் இருக்கு, மானிய திட்டங்களும் இருக்கு. மாவட்ட தொழில் மையத்துல நீங்க எடுத்தோடனே போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்கை போய் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் போய் தொடர்பு கொள்ளுங்க. வங்கி மேலாளர் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் சிபில் ஸ்கோர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இவ்வளோ லட்சங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வங்கி மேலாளர் சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து மாவட்ட தொழில் மையத்துக்கு போகும்போது எந்த ஸ்கீமுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விளக்கங்கள் வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா நீங்கள் முதலே மாவட்ட தொழில் மையத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் நீங்கள் இன்னொரு டைம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போ வந்து லோன் வாங்கினாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கி மேலாளர் தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ண போறேன், நான் இப்ப வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இது வரைக்கும் ஒரு 6 மாச காலமாக நான் வந்து வேளாண் அறிவியல் மையத்தில் பயிற்சி பெற்று, இல்லை நீங்க எந்த பயிற்சி பெற்றீங்களோ அங்கே பயிற்சி பெற்று ஒரு பிராண்டை எடுத்துட்டு போறீங்கன்னா மேனேஜருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவங்க வந்து திறம்பட இந்த தொழிலில் வந்து ஈடுபட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நம்ம மேல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து வரும். மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த திட்டங்களுக்கு உங்களுக்கு உகந்த திட்டமா இருக்கோ அதை வந்து அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. மானியத்தோட நீங்க அந்த பணத்தை வந்து வாங்கி உங்க தொழிலை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதுவா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு தெரியும் உணவு சார்ந்த இதுல வந்து பண்ணும்போது FSSI சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுதான் வந்து நான் வந்து இந்த உணவு வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு உணவு அப்படின்னு சொல்லி தரச்சான்றிதழ் வந்து வாங்குவாங்க. ஒரு ஒரு வட்டாரத்திலயுமே ஒரு ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர் வந்து இருப்பாங்க. அவங்கள நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க எவ்வளவு வந்து பாதுகாப்பா கொடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல சமைக்கிறது வேற, உணவை தொழிலா வந்து பண்ணும்போது என்டையரா நமக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இப்ப என்னெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சத்தான ஒரு உணவு வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க வழி பண்ணுவாங்க. வருமானம் வந்து 12 லட்சம் ரூபாய் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 100 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டியே பண்ணிக்கலாம். இது ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நாமினல் ஃபீ வச்சிருப்பாங்க, 3000 சம்திங். அதை வந்து நீங்க பே பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அப்ப எல்லாத்துக்குமே அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்கள் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு நீங்க தொழில் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. எந்த துறையாக இருந்தாலும், எந்த விதமான தொழில்நுட்பங்களாக இருந்தாலும், எந்த விதமான இதர உதவிகளாக இருந்தாலும் வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து எளிதில் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
0: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்

0: மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
2: இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: வருவது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நேற்று 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக விளங்குவோர் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். திரையுலக கலைஞர்கள் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்வதுடன் அவர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களிடையே ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை திரையுலகினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரைப்பட கலைஞர்களின் கருத்துக்களை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை பின்பற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறையின் செழுமையான பாரம்பரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விருது பெற்ற கலைஞர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் அவர்களின் தேர்வு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அயராத உழைப்பை நல்கிய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்கள் என்றும் அவர்களின் பயணத்தில் இந்த விருது மேலும் ஊக்கமளிக்கட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பில் நேற்று வந்தே மாத்திர முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் தாவேக்காவினர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில் வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர்,

0: தொடரும் சாதனைகள்.
1: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதவ் அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுருச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள்

0: கழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: இயற்கையோட சூழலில் விலங்குகளோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மனிதனும் விலங்குகளில் ஒரு பகுதினாலுமே மனிதன் விலங்குகளை பாதுகாக்கிறதுல முனைப்பு காட்டணும். விலங்குகளோட வாழ்விடங்களை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும். காடுகளை பாதுகாத்தாலே போதும், நம்மளுக்கு நிறைய விலங்குகள் இருக்கும். விலங்குகளோட வாழ்வியல் ஆதாரங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் வந்து பாதுகாக்கணுங்க. அதை அழிவை தடுக்காமல் இருக்குங்க. வேட்டையாடுதலை தடுக்கணுங்க. உணவுக்கு பயன்படுத்துதல தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதையும் தடுக்கணுங்க. பாதுகாக்கிறதுல சுற்றுச்சூழலில் விலங்குகளோட பங்கு அதிகங்க. சுற்றுச்சூழலில் பாதுகாக்கிறதுல மாசுபாடு தடுக்கிறதுல நம்ம முனைப்பு காட்டினா கூட விலங்குகளுக்கும் அதே மாசுபாடு இருக்கதாங்க செய்யுது. ஒரு மீனுக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய சுதந்திரம், மனிதனுக்கு காற்றில் இருக்கக்கூடிய சுதந்திரம், விலங்குகளுக்கு இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது மனிதனாகிய நம்மளோட கடமைங்க. பருவநிலை மாற்றம் இதெல்லாம் நம்மளை எவ்வளவு பாதிக்குதோ அதே அளவு அவர்களையும் பாதிப்புங்க. வெப்பநிலை உயர்வதை தடுக்கணும், மக்கள் மழை பெய்வதை அதிகப்படுத்தணும். குடும்ப மட்டத்தில் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சிறு வயதிலிருந்தே விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, பாதுகாப்பாக வாழ்வது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். விலங்குகளை பாதுகாக்கிற சட்டங்களோ அதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணுங்க. வேட்டையாடுதல் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். விலங்குகளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி சொல்லிக் கொடுக்கணும். வெறும் ஆடு மாடு கோழி வளர்த்தல் மட்டும் பற்றி சொல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளில் விலங்குகளோட பங்கு, மரங்களோட பங்கு என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். சமூக மட்டத்தில் இதை எல்லாத்தையும் பாதுகாப்பாக சொல்லிக் கொடுக்கணும். தனிநபர் சொல்லணும், அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லணும், அதுக்கப்புறம் சமூக மட்டம் சொல்லணும், அதுக்கப்புறம்தான் இது விரிவாக அரசு மட்டத்தில் செய்யணுங்க. இதுக்கான இந்திய சட்டங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது, வன பாதுகாப்பு சட்டம் இருக்குது, நீர் மாசுபாடு தடுப்பு சட்டம் இருக்குது, காற்று மாசுபாடு தடுப்பு சட்டம் இருக்குது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்குது. இந்த சட்டங்களை பற்றின அறிவுரைகளை நம்ம மக்களுக்கு சொல்லணுங்க. குழந்தைகளுக்கு குறிப்பாக சொல்லணுங்க, மாணவர்களுக்கு சொல்லணுங்க. மாணவர்களுக்கு கடத்திட்டா அது அடுத்த தலைமுறைக்கு கடத்திடலாங்க. தமிழ்நாடு சட்டங்கள் இருக்குது, தமிழ்நாடு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்திலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இருக்குது, நீர் மாசுபாடு தடுக்கிற சட்டம் இருக்குது, சர்வதேச சட்டங்கள் இருக்குது. வனவிலங்குகளை பாதுகாக்கிற CETES, ராம்சார் உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது, பாரிஸ் உடன்படிக்கை ஒன்று இருக்குது, கியோட்டா உடன்படிக்கை இருக்குது, மான்ட்ரீஸ் உடன்படிக்கை இருக்குது. இவை எல்லாமே இருக்கட்டுங்க, தனிநபர் மனசு வச்சாதாங்க இயற்கையோட இயற்கையாக இணைந்திருக்க முடியும். சர்வதேச அளவில் வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்ட் நிறைய நிதி கொடுத்து இதெல்லாத்தையும் பாதுகாத்தாலும் சரி, சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம்னு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இருந்தாலும் சரி, கிரீன் பீஸ் என்ற நிறுவனம் நிறைய இருந்தாலும் சரி, தனிநபர் மனசு வைக்காமல் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியாதுங்க. இவையெல்லாம் பாதுகாக்கணும்னா தனிநபர் மனசு வைக்கணுங்க. தனிநபரால் மட்டும்தான் இயற்கை சூழலோடு இன்பமாக வாழ முடியுங்க.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது அறிவோம் ஆயிரம். இனி கேட்கலாம் திரையிசை பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வழங்கும் முதல் பாடலாக கில்லி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல்நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு

0: மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறை கூறினார். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் அந்நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசூ தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும், கனாகுவா என்ற இடத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் கூறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாகர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சு சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள். சிறுநீரக பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் சர்க்கரைக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, என்ன மாதிரி அளவு கூடும்போது அது தெரியும் நமக்கு?
3: சர்க்கரை நோயும் கிட்னி பாதிப்பு என்பது மிக மிக ஒரு முக்கியமான மோசமான ஒரு பிரச்சனை. இப்ப சொல்ல போனோம்னா இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா சிறுநீரக பாதிப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, அது வந்து டயாலிசிஸ் எல்லாம் தேவைப்படும் அந்த அளவுக்கு போகக்கூடிய அந்த கிட்னி ஃபெயிலியரோட நம்பர் ஒன் காரணியே இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறாங்க. கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதி
2: உப்பு நாளதான் வந்து நம்ம கிட்னி பாதிப்புக்கு போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
3: அது உணவு ரீதியான காரணங்கள் இருக்கும், ஆனா இப்ப அதையும் சூப்பர் சீட் பண்ணி இப்ப வந்து சர்க்கரை நோய் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்துருச்சு. சோ சர்க்கரை நோயினால சிறுநீரக ஃபெயிலியர் என்பது வந்து கிட்னி பாதிப்பு என்பது மிகவும் அதிகமா வந்துட்டு இருக்கு. எதனால வரும்னா இந்த அதிகமான சர்க்கரை வந்து அந்த கிட்னில தான் நம்ம அந்த ஃபில்டர் பண்ண புரதங்களை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கிளாமருலஸ் சொல்லுவாங்க, அதுல வந்து டேமேஜ் வந்துடும். இந்த அதிகமான சர்க்கரை வந்து அதுல போய் படிஞ்சு அதுல உள்ள செல்கள் எல்லாம் டேமேஜ் பண்றதுனால, அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் டேமேஜ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த புரதங்கள் வந்து கிட்னில உள்ள அப்சர்வ் ஆகாம சிறுநீரகத்துல வெளியேற ஆரம்பிச்சிடும். சோ இதோட அறிகுறி என்ன இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு என்ன அறிகுறி தெரியும் அப்படின்னம்னா, ஒரு சில பேத்துக்கு கால் வீக்கம் வரும், சோ நல்லா இருக்கும், அது வரைக்கும் வீக்கமே வராது, திடீர்னு பார்த்தா கால தொங்க போட்டா கால் வீக்கம் வரும்பாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலுமே கால் வீக்கம் வருது சார், ரெண்டு காலிலுமே சேர்ந்து வீக்கம் வருது அப்படின்பாங்க, இது ஒரு முக்கியமான அறிகுறி. ஒரு சில பேத்துக்கு யூரின் போகும்போது ஒரு மாதிரி நுரையா போகுதுன்பாங்க, அது ஒரு முக்கியமான, அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா புரோட்டீன் யூரின்ல வெளியேறதுன்னு அர்த்தம், அதுதான் ஆரம்ப நிலையான சர்க்கரையினால சிறுநீர பாதிப்போட ஆரம்ப நிலையான அறிகுறி. ஒரு சில பேத்துக்கு கொஞ்சம் பிரஷர், இது வரைக்கும் பிரஷர் இருந்திருக்காது, அப்புறம் பார்த்தா பிரஷர் ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேத்துக்கு காரணம் இல்லாம உடம்புல அரிப்பு வரலாம், ஒரு சில பேத்துக்கு பசி கம்மியாகலாம். சோ இதெல்லாம் வந்து சிறுநீர பாதிப்போட அறிகுறிகள். ஆனா நிறைய நேரம் 50% மக்களுக்கு வந்து சிறுநீர பாதிப்புடைய அறிகுறிகள் நிறைய தெரியாது, இருக்கவே இருக்காது, தொந்தரவுகளே இருக்காது. சோ அதுக்காக தான் நாங்க சஜஸ்ட் பண்றது வருடத்திற்கு ஒரு முறை வந்து சர்க்கரை நோயினால சிறுநீர பாதிப்பு இருக்கா, மற்ற உறுப்பு பாதிப்பு எல்லாத்தையுமே வருடத்திற்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மேற்கொண்டு முற்றிலும் அதிகமாகாம தடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
2: நம்ம வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் சொல்றோம், ஏன்னா சிறுநீரகர் பிரச்சனை அப்படின்றாலே அது வந்து கல் உப்பு இந்த மாதிரிதான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வர்றோம். சர்க்கரையும் இதுல வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது இந்த செய்தியை மக்கள் வந்து நிச்சயமா வந்து கவனத்துல கொள்ளணும். இப்ப வந்து அல்புமின் டெஸ்ட் இதெல்லாம் வந்து எந்த வகையில வந்து ஒரு அவசியமானதா இருக்கும் டாக்டர்?
3: கண்டிப்பாக நான் அப்படி சொன்ன மாதிரி சர்க்கரை நோயினால சிறுநீர் பாதிப்போட ஒரு முக்கியமான ஆரம்ப நிலை அறிகுறி அப்படின்றது வந்து யூரின்ல வந்து அந்த புரதம் வெளியேறது தான், அதை வந்து நம்ம டெஸ்ட் மூலம் கண்டுபிடிச்சலாம். யூரின்ல மைக்ரோ அல்புமின் ஒரு டெஸ்ட் இருக்கு, அது நுண் புரத பரிசோதனை, நுண் புரத பரிசோதனை ஒரு டெஸ்ட், அது நார்மலா இவ்வளவு இருக்கணும் கணக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 30 mg கீழ இருக்கணும், அந்த கீழ இருந்துச்சுன்னா நமக்கு நார்மல், 30-300 வரைக்கும் இருந்துச்சுன்னா மைக்ரோ அல்புமின் பாசிட்டிவ்னு அர்த்தம், 300 மேல போயிருச்சுன்னா மேக்ரோ அல்புமின் அர்த்தம். இந்த மாதிரி 3 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. சோ இதுல வந்து நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் நம்ம பார்க்கணும். அது போக சிறுநீரக பாதிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய கூட ரத்த பரிசோதனை இருக்கு, யூரியா கிரியாட்டினின் இஜிஎஃப்ஆர் இந்த மாதிரி பரிசோதனைகள் இருக்கு, அதையும் சேர்த்து பாத்துக்கணும். சோ இதுல ஆரம்ப நிலையிலேயே ஏறக்கூடிய இதுன்னு பார்த்தோம்னா ஆரம்ப நிலையிலேயே நமக்கு தெரியக்கூடிய பரிசோதனை பார்த்தோம்னா அந்த யூரின் ஆல்புமின் டெஸ்ட் தான், யூரின்ல மைக்ரோ ஆல்புமின் நுண்புரத பரிசோதனை. அதை நம்ம பார்த்துட்டோம்னா அது லைட்டா ஏறுது அப்படின்னாவே அதை குறைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை நம்ம எடுத்தாகணும். நம்ம
2: டயாலிசிஸ் அப்படின்னு வராம அந்த ஸ்டேஜ் வராம நம்ம தடுக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு வச்சு?
3: அதேதான் இந்த என்ன அந்த கிட்னி பாதிப்பை வந்து ஸ்டேஜ் வைஸா சொல்லுவாங்க, யூஸ்வலா 5 ஸ்டேஜ் சொல்லுவோம், இதுல வந்து 5வது ஸ்டேஜ் வரும்போது தான் நமக்கு டயாலிசிஸ் போட வேண்டிய தேவை வரும். பட் யூஸ்வலா அந்த நுண்புரதம் வெளியேறுது அப்படின்னாவே அவங்க 3வது ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். சோ அந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து ஆக்டிவா வந்து சுகர கட்டுப்பாட்டுக்குள்ள மெயின்டைன் பண்ணி ரத்த அழுத்தத்தை நார்மலா ரொம்ப முக்கியம், சுகரும் நார்மலா இருக்கணும், ரத்த நான் சுகருக்கு நான் சொன்ன மாதிரி வெறுவயத்துல 120 இருக்கணும், சாப்பிட்டக்கு அப்புறம் 180 இருக்கணும், 3 சர்க்கரை 7% இருக்கணும், அதோட பிரஷர் ரத்த அழுத்தமும் 120/70 கொண்டு வரணும், கொழுப்பு ஐட்டங்களும் நமக்கு கரெக்டான முறையில் ரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கட்டுப்பாடுல வச்சுக்கிட்டு ஒரு சில மாத்திரைகள் இருக்கு, கிட்னி பாதிப்பை மேற்கொண்டு அதிகமாக தடுக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்கு, பரிந்துரை பண்ணுவோம்.
2: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர்

0: வி பழனிக்குமரன் அவர்கள்.
1: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
2: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
1: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
2: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
1: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தார், நின்றுகிட்டே யோசனை பண்ணிகிட்டு இருந்தார். என்ன யோசனைன்னு அவரை பார்த்து இன்னொருத்தர் கேட்டார், எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னாராம். ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணுறாராம். இது எப்படி இருக்குது பாருங்கள், கீழே விழுந்தால் தானே எழுந்திருக்க முடியும். அதனால் அவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம்தான் அவர் எழுந்திருக்க முடியும். இந்த உலகத்தில் நடக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழாத மனிதர்கள் யாராவது உண்டா? விழுந்து புரண்டு எழுந்து தானே நடக்க கற்றுக்கிறான். நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு முக்கியமான கருத்து. அது என்னென்னா, உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. அதனால் எப்போவாவது உங்கள் வாழ்க்கையில் தவறு பண்ணிவிட்டால் அப்படியே மனம் உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும், அதே தவறு மறுபடியும் நடக்காதபடி நாம் பார்த்துக்கணும். தடைக்கல்லை படிக்கல்லாம் மாற்றுறதுக்கு கற்றுக்கணும். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு உயர் அதிகாரி, சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர். அவர் தனக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட என்ன சொல்லுவாராம் தெரியுமா? இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறு செய்யலாம், ஆனால் ஒரு விஷயம், ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அப்படிம்பாராம். இதை மேம்போக்காக பார்க்குறதுக்கு அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை வந்து தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவரை பாருங்கள், ஒரே தவறை மறுபடியும் செய்வார். ஆஃபீஸுக்கு வர்றவங்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, ஆனால் தினமும் லேட்டாக வருவார். சரி, இது மாதிரி செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம்? சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை மீது அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாமா? ஒரு தடவை செஞ்ச தவறை மறுபடியும் செய்கிறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கிட்டால் போதும், வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக அமையும். ஒருத்தர் தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தாராம், பேண்டேஜ். என்ன சார் ஆச்சுன்னு விசாரித்தார் அவருடைய நண்பர். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என் மனைவி துணிக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது, அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சுட்டேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிறது. சூடாக இருந்ததா? சுட்டு விட்டுது அப்படின்னார். சரி சார், ஒரு காது சரி, ரெண்டு காதும் ஏன் இப்படி கட்டு போட்டிருக்கீங்க, இன்னொரு காதும் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டிருக்காரு அவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணானே அப்படின்னாராம்.
3: இதுவரை கேட்டும் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் திரை இசை பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக வித்யாசாகர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கிறது சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

ஆதரத்தென்றலில் வளம் வரும் அடுத்த பாடலாக ஸ்ரீகாந்த் தேவா இசையில் பேரரசு வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடலொலிக்கிறது சிவகாசி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுர தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக தீனா இசையில் துப்புவின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து

0: நாம அண்ணன் தம்பிடா.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: பாடல்களின் தொகுப்பில் அடுத்த பாடலாக விவேகா வரிகளில் சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: என் நாலு காலு பாச்சலிலே, ரெண்டு கண்ணு மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலிலே, கை தட்டுகிற ஓசையிலே, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தோற சிங்கம்.

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே இல்ல, ஆ நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க,
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: மதுரத்தென்றலில் ஒழிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக சுறா திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் செய்ய சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் மதுரத்தின்

மின்னஞ்சல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக நான் முத்துக்குமார் வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் ஒலிக்கிறது உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:35. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக வித்யாசாகர் இசையில் பா விஜய் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது கில்லி திரைப்படத்திலிருந்து.

இசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கானமூர்த்தே, கானமூர்த்தி ராகம், தேசாதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியிலினி துளசி தல முளச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் மாயாமாளவ கவுளை ரூபக தாளம்

9:31 25 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆழி மழை என்று தொடங்கும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை வராளி ராகம் ஆதிதாளம்

நிகழ்ச்சி நிறைவாக பஞ்சாஷட் பீட்ட ரூபிணி என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் தேவகாந்தாரம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நாம் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை. இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பற்றின பாடல்களை தாங்க ஒலிக்க காத்திட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப அழகான நினைவுகள் அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நினைவுகளை கொடுக்கறதே நம்மளோட அழகான ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்காக கொடுக்க வருகிறது தளபதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

யாரை கேட்டாலுமே ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த நாட்கள் தான் ரொம்ப முக்கியமானவும் ரொம்ப சந்தோஷமான நாட்கள்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வை ஒலிக்க வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நட்பின் சிறப்பினை எடுத்துக்கூடும் பாடல்களின் வரிசையில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கிறது RRR திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்த பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தோம் நேயர்களே. நண்பர்களோடு பழகிய அழகிய நாட்களின் நினைவுகளை தூண்ட வரும் அடுத்த பாடலாக ஓமை கடவுளே திரைப்படத்திலிருந்து பாடல்.

நட்பின் இலக்கணத்தை விளக்கம் வரும் அடுத்த பாடலாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் வரவிருக்கிறது கோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

நட்பின் இலக்கணத்தை கூறும் பாடல்களின் வரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கிறது நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பரத்வாஜ் இசையில் பா விஜய் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது ஐயா திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தின்ற நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் விவேகா வரிகளில் அருண்மொழி மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து காட்சலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை. தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ப. விஜய் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரையிசை பாடல்களை. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடலாக சிற்பி இசையில் ரவிசங்கர் வரிகளில் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இசைமிட்டுக்களோடு வலம் வரும் பாடல்களின் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் வரிகளில் கே எச் சித்ரா குரலில் பாடல் ஒலிக்கிறது பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக வசீகரா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சின்மை இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் கார்த்திக் குரலில் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிமேனன் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடல் சிவா இஜே. இசையில் ப. விஜயின் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே. எச். சித்ரா இணைந்து பாடிய பாடல் அற்புதம் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே. எச். சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

பாடல் சிவா இஜே, இசையில் ப. விஜயின் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே. எச். சித்ரா இணைந்து பாடிய பாடல் அற்புதம் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே. எச். சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 12 மணி. நமது மதுரை வானொலி நிகழ்ச்சிகளை இனி கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக. பனிரெண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசைமேடை விஷால் ஆர் பரசுராம் அவர்களின் வீணை, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1 மணிக்கு விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழியே. எண்ணுயிர் தோழி மொத்தம் நான்கு பகுதிகளாக இடம்பெறுகின்றன. முதல் பகுதியாக வாங்க பேசலாம். கனவும் கடின உழைப்பும். பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இதில் சமையலில் சுவை கூட்டும் தக்காளி பற்றிய தகவல்களையும் அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக. அழகின் அழகே, இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகுக்கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல். 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரத்தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹச் சுதர்ஷன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாக ஒளிபரப்பாகும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 ஒளிபரப்பில் குரல் அமுதம் 394 குரல். 5:30 மதுரத்தென்றல். 6 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைக்கு உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மதுரத்தென்றல். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணுமணியும். இதில் முதல் பகுதியாக நாய் வளர்ப்பு குறித்து விருதுநகர் ராஜபாளையம் விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் தகவல், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை, நிறைவாக விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறுகின்றன. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. இதில் தூய்மையின் சிறப்பு பற்றி தகவல் வழங்குகிறார் எம் பிரியங்கா. அதனைத் தொடர்ந்து இந்தியாவும் அதன் அணு ஆயுத சோதனை பற்றி தகவல் வழங்குகிறார் ஆர் லட்சுமி பிரியா அவர்கள். இரவு 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. டாக்டர் RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை, ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கதம். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும்

20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி முக்கிய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அரங்கிசை 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் விஷால் ஆர் பரசுராம் அவர்களின் வீண இசை கேட்கலாம். முதலாவதாக ஹிமாத்ரி சுதே என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம் கல்யாணி ராகம் ரூபக தாளம்.

0: இதுவரை விஷால் ஆர். பரசுராம் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள்.
1: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
2: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
1: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை 3 பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் 48,54,00,000 பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 500,000 ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை பஞ்சாப் வேலை

0: வேளாண் அமைச்சர் திரு குர்மித் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின் போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதை அடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னப்பூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ராயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல், ஸ்கேட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளி கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடை

0: நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று இப்போது கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், கோபால்பூருக்கு தெற்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரி ஒடிஷாவுக்கு தெற்கே 220 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கு வடகிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிஷா கடலோர பகுதிகளில் விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே கலிங்கப்பட்டினத்திற்கு அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பையொட்டி இன்று வீசக்கூடும். 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பையொட்டி வீசக்கூடும். 26 அன்று 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர தமிழ்நாட்டின் கரையோரங்களில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். இன்று தொடங்கி இம்மாதம் 26 வரை பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் சற்றே வலுத்து 50-60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டி பலத்த காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாரம்பரிய பாடல், பாடியவர் வி. தீபிகா.

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்கள.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க,
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு
5: இருக்க? நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
5: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
5: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
6: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
7: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
8: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
9: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
6: அது வந்துனே,
9: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு, இந்த ஒரே எண்ணில் PNR ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்கே இருக்குது, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பயப்படாமல் நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க, ரயில் பயணத்தில் எல்லா வித பாதுகாப்பும் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு.
7: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
10: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
11: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

0: India of its first ever Asian Games medal in soft tennis after defeating Sherwin Nuguet of the Philippines 4-3 in a thrilling quarterfinal. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி, நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பக்கத்தில் கனவும் கடின உழைப்பும், இதில் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம்.
3: கடின உழைப்பு, அதற்கான வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேரை நாம சந்திச்சிருக்கோம். அதுவும் ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு கிராமத்துல இருந்து வந்து இப்ப நிறைய சாதனைகளை தனக்குள்ள வச்சிட்டு இருக்க ஒருத்தவங்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். ஆமாங்க, ரேணுகா செந்தில்வேல் அவர்கள் தான் இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், இந்த வாய்ப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லாம அதற்கான வெற்றி படிக்கட்டுகளையும் நாங்க எடுத்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா அதற்கான வாய்ப்பு, நேரம், காலம் இது எல்லாமே ஒன்னா சேரும் போதுதான் அதற்கான வெற்றி அப்படின்ற ஒரு திறவுகோள் கண்டிப்பா கிடைக்கும். அதை வந்து இன்னைக்கு சோதனைகளை சாதனையாக்கி இன்னைக்கு பெண் தொழில் முனைவோரா நம்ம நிலையத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என் பேர் ரேணுகா. நான் தேனி மாவட்டம் சின்னம்னூர்ல இருந்தேன். கடந்த ஒரு 10 வருஷமா வந்து ஜூஸ் ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோங்க மேடம்.
3: சின்னமனூர் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகிய கிராமம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேகமலைக்கான அந்த அடிவார பகுதியில இந்த கிராமம் அமைந்திருக்கு. இயற்கை எளிதில் சூழ்றது மட்டும் இல்லாம இயற்கை வளங்கள் அதிகம் நிறைந்தது. அதே மாதிரி விவசாய பொருட்களுக்கான உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி, அதாவது ஜூஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க, அந்த பழங்களுக்கான ஒரு மதிப்பு கூற்ற ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா பழங்களை வந்து நம்ம நேரடியா விற்பனைக்கு கொண்டு போறதை விட அதை வந்து மதிப்பு கூட்டி, அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அதற்கான தேவைகள் அதிகமாகும், அதே சமயம் நமக்கான லாபமும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த முக்கியமா வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வர ஆரம்பிச்சது?
4: அது ஆரம்பத்துல ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க மேடம். நம்ம சாதாரணமா போறோம் வாரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க ஏதாவது நமக்குன்னு ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிசினஸ் பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு எதுவும் அவ்வளோவா செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஃப்ளேவரில் தான் ஆரம்பித்தோம். அது ஒன்று சொல்லுவாங்கள்ல, படிப்படியாக முன்னேறோன்னா அது எங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணதான் இது. ஒரு 2 கிலோ சர்க்கரை வாங்கி ஒரு சின்ன மிஷின் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதமரோட BMEGP ஸ்கீமில் லோன் எடுத்து நம்ம தனியாக ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1-2 ஆச்சு, அதுலேயே பால் ப்ராடக்ட்ஸாக பண்ணுவோம், பாதாம் பால், ரோஸ் மில்க் அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது இன்னும் 2 மிஷின் எடுத்தோம். அதை பண்ணிட்டு சரி எல்லாருமா தான் பண்றாங்க, ஏன்னா எல்லாருமே இப்போ கூல்ட்ரிங்க்ஸுங்கிறது ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு, நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு எங்க ஊர்ல வந்து சின்னமனூர்ல அதிகமாக வெத்தலை விளையும் மேடம். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு ஊர்ல வடுகப்பட்டிகளையுமேவும் அதிகமாக வெத்தலை வந்து அதிகமாக விளையும். சரி நம்ம அதையே மதிப்பு கூட்டல் பொருளாக ஏதாச்சும் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையே ஜூஸாக ரெடி பண்ணோங்க மேடம். வெத்தலையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வெத்தலையே தான் அதிகமாக ஒரு மருத்துவமாக அதிகமாக நான் பழகியிருக்கிறேன். அதையே நம்ம ஏன் ஜூஸாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெத்தலையில் ஜூஸாக ரெடி பண்ணி இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க மேடம்.
3: அதாவது ஜூஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்பார்க்கறது பழங்களிலிருந்து தான் வந்து அதிகளவு நம்ம ஜூஸ் உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வெத்தலை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு புது விஷயமா இருக்கு. மொதல் வந்து வெத்தலை அப்படின்றது வந்து அதிகமா வந்து விருந்துகள்லையும் இல்ல அசைவ உணவு சாப்பிடும் போது ஒரு ஜீரணத்துக்காகவோ செரிமானத்துக்காகவோ தான் அதை நம்ம பயன்படுத்துறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து இல்ல இப்படி ஒரு மதிப்பு கூட்டுற விஷயத்த செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம் எப்படி உதயமானது?
4: நாங்க பிளேவர்ல பண்ணிட்டே இருந்தோங்க மேடம். கேவிகேல இருந்து ரம்யா மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்தவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுற மாதிரி ஃப்ளேவரில் பண்ணாமல் நீங்கள் ஏன் இந்த நம்ம ஊரில் விளையிற வெத்தலை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதான். அவங்க சொன்னதை நாங்கள் வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி அதை

0: ரெடி பண்ணோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொண்டு போய் காமிச்சோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பின்னாடி ஒரு 200 ஆண்டர்பிரினர் இருக்கிறாங்க. என்ன மாதிரி நிறைய பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொண்டு போய் கொடுத்து காமிச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்கள் கவர்னர் ப்ரோக்ராம், எம்பி, எம்எல்ஏ அவங்க வந்தப்பெல்லாம் ப்ரோக்ராம் கேவிகேல வந்து ஸ்டால் போட்டோம். ஸ்டால் போடுறப்ப எல்லா பொருட்களை விட அந்த வெத்தலை வந்து அதிகமான எங்களுக்கு வந்து விற்பனை ஆயிருச்சு. அப்போ அதை வச்சு பார்க்குறப்ப இன்னும் நம்ம நல்லா ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்கள் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் லோன் வாங்கினோம். அங்கே போய் கேட்டோன்னே கேவிகேலேருந்து எங்களுக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களே ஒரு வந்து மல்டி பர்பஸ் மிஷின் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாகவேவும் 10 ரூபா பாட்டில் கோலி சோடா அந்த மாதிரி இதில் போட ஆரம்பிச்சிட்டோம் மேடம்.
1: அதாவது வெத்தலை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து அதை நேரடியாக பயன்படுத்தி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் மதிப்பு கூட்டலாம், இந்த மாதிரி வந்து ஜூஸ் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போ ஆர்வம் மட்டுமே பத்தாது ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்வம் மட்டுமே இருக்காது, அந்த ஆர்வத்தையும் தாண்டி அது செய்வதற்கான முதலீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் அதற்கான எல்லா தயாரிப்பு உத்திகளையும் நம்ம செய்யணும். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பணம் மட்டுமே முதலீடு கிடையாது. பணத்தை தாண்டி அதற்கான ஸ்கில் வேணும், அதற்கான பயிற்சிகள் வேணும், அதற்கான நேரம் காலம் எல்லாமே நமக்கு கூடி வரும்போதுதான் அது வந்து ஒரு தொழிலாக உருவாகும். எப்படி இதற்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தினீங்க?
0: நாங்க ஏற்கனவே அந்த மார்க்கெட்டிங் இதுல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. மத்தபடி அந்த எங்களுக்கு லோன் இந்த இதுக்கு வந்து கேவிகேல இருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க.
1: அதாவது கேவிகே அப்படின்னு சொல்றது வேளாண் அறிவியல் நிலையம். இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து தேனியில இருக்கு. இதன் மூலமா நீங்க நிறைய பயிற்சிகளை எடுத்திருக்கீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதை தவிர்த்து நீங்க வந்து நிறைய அந்த பால் சார்ந்த பொருட்களும் உற்பத்தி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு, அதுல என்னென்ன மதிப்பு கூட்டி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க?
0: அதுல பாதாம் பால், ரோஸ் மில்க், சாக்லேட்டு, மல்கோவா மில்க்னு சொல்லிட்டு 4 வெரைட்டியா பண்ணிட்டு இருக்கோங்க மேடம்.
1: அதாவது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து வேதிப்பொருட்களாக இருக்கட்டும், இல்ல பிரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ற ரசாயனங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் தவிர்த்து எந்த வகையில உங்களோட ப்ராடக்டை இயற்கை வழியில நீங்க கொண்டு செல்றீங்க?
0: இல்ல, வெத்தலை வந்து இயற்கையாவே ஆன்டிபயோட்டிக்னு தான் சொல்லுவாங்க மேடம். அதுக்கு வந்து நம்ம சீக்கிரமா வந்து அது கெட்டு போகாது. அதோட நம்ம இன்னும் பிரிசர்வேட்டிவ் அதுக்கு தேவையே இல்லைங்க மேடம். அதோட நிறம் மாறுமே தவிர அது வந்து கெடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் நாளாக நாளாக அது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் அதிகமாயிட்டே தான் போகும். இன்னொன்னு, அந்த டேஸ்டுமே நமக்கு நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர டேஸ்ட் குறைய வாய்ப்பு, கெட்டுறதுக்கும் வாய்ப்பே இல்லைங்க மேடம்.
1: அதாவது சுவைக்கான உத்தரவாதம் அப்படின்னே சொல்லிட்டீங்க. இந்த வெத்தலை ஜூஸ் சாப்பிடறதுனால இல்ல குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு?
0: நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வெத்தலை போடுற பழக்கம் அதிகமா இருந்துச்சுங்க மேடம். இப்ப எல்லாம் விசேஷ வீடுகள்ல மட்டும்தான் வெத்தலை பார்க்கவே முடியுது. அது மறந்து போன ஒரு பொருளாகனதுனாலதான் இப்ப நாம வந்து அதை ஜூஸா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அது சாப்பிட்டீங்க அப்படின்னா இனிப்பா தான் இருக்கும், குழந்தைங்க ஈஸியா குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஈஸியா செரிமான சக்தி ஆகும். நமக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா சீக்கிரமா டைஜஷன் ஆகும். அதே போல நெஞ்சு சளி அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குமேவும் நமக்கு வெத்தலை அதிகமா முன்னாடியுமே அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு அது குடுக்கறப்ப ஈஸியா வந்து செரிமானம் பசிய தூண்டும், நல்லா சாப்பிடுவாங்க. அதிகமா சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க, நல்லா பசி அதிகமாகும், சளி தொந்தரவுகள் இருக்காது. அதனால வெத்தலை தாராளமா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வெத்தலை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க மேடம். நீங்க ஜூஸா இல்லைனாலும் வெறும் வெத்தலையவே சாப்பிட்டுட்டு வர்றது, டெய்லி அன்றாடம் சாப்பாட ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேடம்.
1: இப்ப இந்த வெத்தலை ஜூஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்றதா?
0: இப்ப வெத்தலைங்கிறது அந்த காலத்துல பெரியவங்களே ஏன் போட்டாங்க அப்படின்னா, ஒரு 40 வயசுக்கு மேல நரம்புகள் வந்து வலுவில்லாம போயிரும், பல்லுகள்லாம் கொஞ்சம் பலவீனமாயிரும் அப்படிங்கறதுக்காக தான் போட ஆரம்பிக்கிறது. அதோட பாக்கு அந்த மாதிரி போடுறதுனாலதான் குழந்தைங்க போடக்கூடாது, பல்லு கரையாகும் அப்படிங்கறதுனாலதான். அதனால இப்ப குழந்தைங்க அந்த பாக்கோ இதுவோ இல்லாம நம்ம வெத்தலையை வந்து சேர்த்துக்கிட்டே வர்றதுனால இப்ப அது ஒன்னும் பாதிப்பெல்லாம் இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஏன் மாசமா இருக்கிறப்பவே பாத்தீங்கன்னா கசாயம்னு போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல வெத்தலை சோம்பு சீரகம் மூணு தான் போட்டுட்டு உங்களுக்கு கசாயமே கொடுப்பாங்க. கருவுல இருந்தே வெத்தலை வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேதான் இருப்போம். சளிக்கு மிளகோட சேர்த்து கொடுப்பாங்க, அதே வயிறு வலினா உப்போட சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெத்தலை வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரிதான். குழந்தைங்களை சாப்பிடறதுனால கண்டிப்பா எந்த பாதிப்பும் இருக்காது. அது நீங்க ஜூஸா சாப்பிடறதுனால உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் வேண்டாம். இல்ல, வெத்தலையில கம்மவாறு, சிறுகாமணி, கற்பூரவல்லி, நாட்டு வெத்தலை அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. எங்களுக்கு தேவைப்படுற வெத்தலை சின்னம்னூர்லயே அதிகமா கிடைக்குது. அது போக வடுகப்பட்டியில வாங்கிக்கிறோம், ஜெயமங்கலத்திலயும் அதிகமா விளையுதுங்க மேடம், அங்கேயுமே நாங்க வாங்கிக்கிறோம்.
1: அதாவது உங்க பகுதியில இருக்க வெத்தலையோட சிறப்பு அப்படின்னா என்ன?
0: காரம் அதிகமா இருக்குங்க மேடம், ஆனா சைஸ் எல்லாம் அளவாதான் இருக்கும். நம்ம பெரிய வெத்தலை அது வந்து கற்பூரவல்லி நல்ல பெரிய சைஸ்ல இருக்கும். நம்ம

0: வெத்தலைன்னு சொல்றது வந்து சைஸ் சின்னதா தான் இருக்கும், அதனால காரசாரமா இருக்கும் மேடம்.
1: இப்ப ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நீங்க வந்து தயாரிப்புகளை மேற்கொண்டீங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி வந்தது, இது எல்லாமே சொன்னீங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் சவால்கள், தடைகள், இது எல்லாமே இருக்கதான் செய்யும். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சானோ அதற்கான சவால்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும், தடைகள் நிறைய வரதான் செய்யும். இதையெல்லாம் கடந்து எப்படி நீங்க வந்து இந்த சாதனைய உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனீங்க?
0: இதுல தடைகள்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தொழில் பண்ற எல்லாருக்குமே, ஒரு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்ற மிகப்பெரிய சவால்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். எவ்வளவு வேணாலும் தயார் பண்ணிடலாம், அதை கொண்டு போய் எதுவும் இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போய் ஒரு பொருளை சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் மேடம். ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனி, ஏகப்பட்ட போட்டி நிறைய இருக்கு. அப்ப அதை கொண்டு போய் நாம சேர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணுல பார்த்த உடனே பளிச்சுண்டு இருக்கணும், குழந்தைகளுக்கு மெயினா பிடிக்கணும், அவங்க விரும்பி திரும்பவும் கேட்கற அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும், அந்த மாதிரிதான். அதுல வந்து நான் தயார் பண்ணிட்டு நாம கடைகளுக்கு நான் போக முடியாது பாத்தீங்களா. டிஜிட்டல் இந்த மாதிரி ஆன்லைன்ல வேணா நம்ம பெண்கள் பண்ணிக்கலாம். வெளியில கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என் வீட்டுக்கார் ஃபுல்லா சப்போர்ட்டிங் மேடம். நான் ஃபுல்லா தயார் பண்றது, அவங்க ஃபுல்லா மார்க்கெட்டிங்.
1: அதாவது குடும்பத்தோட அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குடும்பத்துல எல்லாருமே உறுதுணையா இருக்காங்க அப்படின்றதையும் சொன்னீங்க. இப்ப நிறைய நீங்க சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமா ஒரு புது விஷயத்த எடுத்து பண்ணிருக்கீங்க. இதற்கான ஒரு சாதனையோ இல்ல இதற்கான ஒரு உங்களுக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும் போது எப்படி இருந்தது?
0: அது ரொம்ப தேனி மாவட்டத்தோட பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டு போன வருஷம் 2025 எனக்கு தான் கொடுத்தாங்க மேடம். என்னன்னா, என்ன தெரியுதுங்கறத விட நிறைய போன் கான்டாக்ட்ஸ்ல வெத்தலை அப்படின்றத என் பேரை பதிஞ்சே வச்சிருப்பாங்க. நம்ம பேரை தாண்டி நமக்கு ஒரு பேர் வாங்குறதுங்கறது ஒரு பெரிய விஷயம் மேடம். போயிட்டு இருந்தப்போ போலீஸ் சரவங்க மறைச்சிட்டு எங்க ஹெல்மெட் வந்து கரெக்டி பக்கத்துல வச்சிருந்தேன். அப்ப ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னு சரிங்க சார் அப்படின்ட்டு எடுத்துட்டு போட்ட உடனேவும் நீங்க யாருங்கம்மா அப்படின்னு சொன்னே, சார் இந்த மாதிரி வெத்தலை ஜூஸ் கேவிகேக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ, நீங்க தான் அந்த வெத்தலை ஜூஸ் அப்படின்றப்ப எனக்கு வந்து யாரையும் தெரிய மாட்டேங்குது, ஆனா நான் பண்ற ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரியுது. நேர மறுநாளே வந்துட்டு அங்க கம்பெனிக்கே வந்துட்டாங்க, உங்க ப்ராடக்ட் நீங்க கார்டு தாங்க, எங்களுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருங்க மேடம்.
1: அதாவது உங்களோட ப்ராடக்டோட நேம் வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது உங்க பேர் அப்படின்னு தெரியறத விட உங்களோட தயாரிப்பு அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தேனி மாவட்டத்தோட பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அப்படின்ற ஒரு அவார்டும் இப்ப வாங்கியிருக்கீங்க. கேட்கும் போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப சவால்கள் பத்தி சொன்னீங்க, அதே சமயம் சாதனைகள் சொன்னீங்க. இப்ப அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் எல்லாருமே கேக்குறது, எனக்கும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும், எதை தவிர்க்கணும்?
0: ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் தாங்க மேடம். இப்ப நம்ம தாத்தா பாட்டி அவங்க இட்லி பண்ணாங்க, அதுக்கு அடுத்து வந்தவங்க வந்து அதை உதுத்து போட்டு உப்புமானாங்க, அதுக்கு அடுத்து வந்தவங்க அதை நாளா கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கு கட்லினோ என்னமோ ஒரு பேர் வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதையே குட்டி குட்டியா போட்டுட்டு சாம்பார்ல மிதக்க விட்ட உடனே அதை மினி இட்லின்னு குடுக்கறாங்க. மாவு ஒண்ணுதான், பாத்திரங்கள் தான் வேற. அந்த மாதிரி இப்ப இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம எதையோ ஒண்ணு புதுசா யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா பெருசா ஜெயிக்கலாம் மேடம்.
1: தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி யதார்த்தமா நம்ம வந்து ஒரு பதில குடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் இது. எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான தர நிர்ணயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லா உணவுப் பொருளா இருந்தாலும் அதற்கான ஒரு காப்பிரைட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் அது வந்து கம்பெனி மூலமாக நம்ம விற்பனைக்கே எடுத்துட்டு போக முடியும். அது இல்லாம ஒரு விஷயம் நீங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கணும் அப்படின்றதுல இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து உங்களோட எதிர்கால திட்டமா?
0: நம்ம ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் பண்றோம்னா அடுத்தடுத்த இலக்குன்னு போயிட்டே இருப்போம் இல்லைங்க மேடம். அந்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் பொட்டி கடையில தான் 200 ரூபாய்க்கு போடுறோம் ஒரு பொருள் தயார் பண்றோம்னா நம்ம பொட்டி கடை லெவல்ல தான் கொடுக்க முடியும். அதுல தாண்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து மளிகை கடைகள்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகள்லன்னு நினைச்சோம். இப்ப அதுக்கு அடுத்ததா டார்கெட் என்னன்னா நம்ம வந்து அடுத்ததா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதா.
1: பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கட்டும் இல்ல அவங்களான சாதனைகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை எப்பொழுதுமே முன்னெடுத்து பேசுவோம். அப்படி நீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்ச போது எப்படி இருந்தது? உங்களுக்கான அந்த அவார்டு அதெல்லாம் கிடைக்கும் போது எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது?
0: அதாவது நம்மளை விட நம்மளோட ப்ராடக்ட பத்தி இது பண்றப்போ அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான இதாதான் இருக்கும். வெத்தலைன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான அங்கீகாரமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே பண்ற மாதிரி பிளேவர் அந்த மாதிரி பண்ணாம எப்ப நம்ம புதுசா வேற வழியை தேர்ந்தெடுத்து நம்ம ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்துதான் எங்களுக்கான அறிமுகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. வராத பேப்பர் இல்ல. போன வருஷம் நடந்த இந்தியன் வேர்ல்டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதுல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு எங்களோட ப்ராடக்ட் மட்டும்தான் செலக்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு வெத்தலைக்கான என்ன அங்கீகாரம், ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பா எங்களுக்கு

0: குடுத்துட்டே இருக்கிறாங்க. போன வருஷம் அந்த மாதிரி அவார்டு, கவர்னர் ப்ரோக்ராம், அங்க போய் ஸ்டால் போடுறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் வேகமா காலியாயிரும். எப்பவுமே எங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டால் அவார்டு கொடுத்துருவாங்க. எல்லா வருஷமுமே பெஸ்ட் ஸ்டால் அவார்டு வாங்கிட்டு தான் வருவோம்.
1: வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கேளையங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையாவே ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊக்கம் தான் எப்பொழுதுமே நமக்கான ஆதாரம். ஏன்னா நமக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கட்டும், நமக்கான இந்த விருதுகள் எல்லாமே தான் நம்மளே வந்து துவண்டு விடாமல் எப்பொழுதுமே ஓடிட்டே இருக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறைந்த அளவிலான படிப்பு அப்படின்றதா உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஆரம்பத்துல சொன்னீங்க. படிப்பு அப்படின்றத தாண்டி இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதான் இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்ப கால படிப்புகள் மட்டுமே இருந்தாலும் என்னால இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லும் போது அதிக அளவுல என்னோட குடும்பத்தோட அந்த ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும், அதே சமயம் அவங்க எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப உறுதுணையா இருந்தது அப்படின்னீங்க.
0: எங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தயாரிக்கிறதோட நின்றது, ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் தான் பெரிய இது மேடம். அதுல அவங்கள பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கும். அவங்களோட கஷ்டம் தான் இதுல அதிகம். ஏன்னா ஒவ்வொரு கடைகளா ஏறி இறங்கி ஒரு மார்க்கெட்டிங்க உடைக்கணும் அப்படிங்கறது வந்து பெரிய இது. அதே போல நான் தயார் பண்றப்போ குழந்தைகளுமே எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனேவும் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆரம்ப காலத்துல. இப்ப வேலைக்கு ஆளுகள் இருக்காங்க செய்யறாங்க. முன்னாடி வந்துட்டு என் குழந்தைங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நைட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பாங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப வரைக்குமே வீட்டுக்காரர் ஃபுல்லா சப்போர்ட்டுங்க மேடம். மார்க்கெட்டிங் இது ஃபுல்லா அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தான்.
1: அதாவது ஒரு புதிய விஷயத்த நம்ம எடுக்கும் போது நிறைய தடைகள் வரும், அந்த தடைகளை எல்லாம் தாண்டிதான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல இதற்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க, எனக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி அவங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க, கவர்னர்கிட்ட இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மகிழ்ச்சிகரமா இன்னும் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது, அதே சமயம் எதிர்கால பயணம் உங்களோட திட்டமிடல் அப்படின்றது வந்து எது சார்ந்ததா இப்ப போயிட்டு இருக்கு?
0: இப்ப இன்னும் நாங்க இன்னும் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறப்பங்க மேடம், பெண்களுக்கு நிறைய ஒரு ஊக்கமாவும் இருக்கும், அதே நேரத்துல நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பாவும் அமையும் மேடம். அடுத்ததா நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுதான் எங்களோட ஒரு அடுத்த கட்ட இலக்கா இருக்கும் மேடம்.
1: இப்ப வெளி மாநிலங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: எனிமாலும் கேக்குறாங்க, ஆனா நமக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கிறப்பதான் நமக்கு குடுக்கறதுக்கு டிஸ்டன்ஸ் இது பண்ணிட்டு குடுக்கறது இல்லைங்க மேடம். தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: தமிழ்நாடு முழுக்கவே உங்களோட உற்பத்தி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பெருமையா சொல்றீங்க. ஒரு பெண் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நம்ம பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா எல்லாருமே வந்து டக்குனு நான் வந்து ஒரு தொழில் செய்யணும், வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்றத நிறைய பேர் விரும்புறது இல்ல. பாதுகாப்பான நாங்க சூழ்நிலையிலேயே இருந்துட்டா போதும்பா அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, தடைகளை தாண்டி நீங்க வெளியில வாங்க, உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு பெண் தொழில் முனைவோரா நம்ம பெண்களுக்கு அதே சமயம் நேர்களுக்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன?
0: இப்ப நிறைய நம்ம வெத்தலையிலே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து லட்டு பண்றாங்க, அல்வா பண்றாங்க, அந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்னு நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்களுமே பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனு, ஹோட்டலு, நான்வெஜ் ஹோட்டலு அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய சகோதரிகள் வெளியில வாரதுக்கே தயங்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நான் எல்லாம் படிக்கவே இல்லைங்க மேடம், நான் செவன்த்து தான். நிறைய படிச்சவங்களேவும் வெளியில வர்றதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க. நானே இவ்வளவு தூரம் வரேன் அப்படின்னா படிச்ச பெண்கள்லாம் கண்டிப்பா எவ்வளவோ தூரத்துக்கு போகலாம். தைரியம் தான் வேணுங்க மேடம். சிம்பிளா சொல்லணும்னா புதுசா யோசிச்சா பெருசா ஜெயிக்கலாங்க மேடம்.
1: பெண் தொழில் முனைவோரா அதே சமயம் அதாவது படிப்பு அப்படின்றது குறைவாக இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க, ஆனா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. உங்களோட அனுபவ அறிவு அப்படின்றது வந்து நிறைவா இருக்கு. ஏன்னா அதனாலதான் நீங்க வந்து இந்த தொழில இன்னும் சாதிக்கிறீங்க, இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க. ஏன்னா குறைவான ஒரு முதலீட்டுல ஆரம்பிச்சு இப்ப நிறைவான லாபத்தோட நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து புதுமையாகவும் அதே சமயம் நமக்கான ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்து போகும்போது அதற்கான வெற்றி அப்படின்றது கண்டிப்பா வரும். தோல்வி வருது அப்படின்றதுக்காக துவண்டு போயிடாம வெற்றி பாதைகளை நம்ம கண்டிப்பா நோக்கி முன்னேறிட்டே போகணும் அப்படின்றதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகா உங்களோட சாதனைகள் என்ன, உங்களுக்கான கிடைத்த அங்கீகாரம் என்ன, இந்த வியாபாரத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி.
2: இதுவரை களவும் கடின உழைப்பும், இதில் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில்வேல் அவர்களுடன் நேர்

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் 23 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 23 தேதியான இன்று ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது. ஆயுர்வேதத்தை நோய் தடுப்பு சுகாதாரத்திற்கான ஒரு அறிவியல் மற்றும் முழுமையான மருத்துவ முறையாக உருவாக்க இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.

0: இருது. சர்வதேச சைகை மொழிகள் தினமும் செப்டம்பர் 23 தேதி கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் அனைத்து செவித்திறன் குறைபாடு உடைய மக்களின் மொழி அடையாளத்தை ஆதரிக்க இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் சமையலின் சுவை கூட்டும் தக்காளி பற்றி ஒரு சில துளிகள். தக்காளி உலகெங்கிலும் சமையலில் இன்றியமையாத மூலப்பொருளா பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்தான காய்கறி அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிவப்பு நிறத்தை அடையாளம் காட்டி சொல்வதற்கு தக்காளி சிவப்பு அப்படின்னு சொல்வோம் இல்லையா. இந்த தக்காளியோட சிவப்பு நிறத்திற்கு என்ன காரணம்னா, இதுல இருக்கக்கூடிய லைகோபின் என்ற இயற்கை நிறமே மூலப்பொருள் தான். இந்த இயற்கை நிறமே மூலப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுது. இந்த தக்காளியை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது உடலுக்கு தேவையான பல பயனுள்ள சத்துக்கள், அதாவது விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் கிடைக்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கவும் உதவுதான். சரி, இப்போ இந்த தக்காளியோட உற்பத்தி பற்றி தெரிஞ்சுப்போமா. உலகத்தில் விளையும் தக்காளி உற்பத்தியில் 1/3 சீனா மட்டுமே உற்பத்தி செய்தான். அதுக்கு அடுத்த இடங்களில் தான் இந்தியா, துருக்கி, அமெரிக்கா, எகிப்து போன்ற நாடுகள்லாம் இருக்குதான். இப்போது தக்காளியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எந்தெந்த நாடுகளெல்லாம் இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த தக்காளியை வச்சு ஒரு ஈஸியான ரெசிபி தெரிஞ்சுப்போமா. ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் நல்லா நறுக்கிய 3 தக்காளி, 5 பூண்டு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் சேர்த்து வதக்கி பிறகு தக்காளி குழைந்து எண்ணெய் பிரிந்து வரும்போது சிறிதளவு வெல்லம் சேர்த்து இறக்கினால் சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி போன்ற டிஃபன் ஐட்டங்களுக்கு சைடிஷாகவும், சில சமயங்களில் சாதத்துக்கு குழம்பு இல்லாமல் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இதுவரைக்கும் சுவைக்காக மட்டுமே தக்காளியை சமையலில் சேர்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நாம் இனி அடுத்து இந்த தக்காளியை சமையலில் சேர்க்கும்போது இது உலகத்தில் அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளில் ஒன்று, நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பொக்கிஷம் அப்படின்ற விஷயத்த மனசில் வச்சுப்போம்.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அழகின் அழகே, இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகுக்கலை நிபுணர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

ஸ்கின் வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, மெச்சூர்ட் ஸ்கின் உள்ளவங்களுக்கான டிப்ஸ் இது. இது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின்ல உள்ள ரிங்கிள்ஸ் சரியாகும், மெச்சூர்டு ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஸ்கின் கொஞ்சம் நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் பிசின் கொஞ்சம் நைட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடுங்க. அதோட கொஞ்சம் பால் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதோட விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஃபுல் கேப்சூல் அப்ளை பண்ணிவிட்டு 10 or 20 minutes வரைக்குமே நல்லா ஃபேஸு, என்ன பேக் நம்ம யூஸ் பண்ணாலுமே ஃபேஸு, கழுத்து, நெக்கு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ஈவன் டோன் கிடைக்கும். ரெகுலராக நம்ம பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா, ஸ்கின்ல உள்ள ரிங்கிள்ஸும் சரியாகும், ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், உங்களுக்கு நல்லா லைட்டனும் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இதோட சேர்ந்து வந்து நம்ம டைட்டனிங்குரிய மாய்ஸ்சர் வர்றதுக்குரிய இன்டேக்கும் நம்ம எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் நிறைய அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிங்கிள்ஸ் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.

ஸ்கின் டைட்டனிங்க்கு இன்னொரு டிப்பு நான் சொல்கிறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இது இருக்கிறது தான். ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணால் ஸ்கின் டைட்டனிங் ஆகுமா நிறைய டவுட் இருக்கும். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ரிசல்ட் பாருங்கள். கோதுமை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும், ரா மில்க் ஒரு 4 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம்

ரோஸ் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கின்ல ஃபேஸ்ல கழுத்து நெக்கு ஃபுல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னாலே ஸ்கின் ஒரு மாதிரி நல்லா டைட்டா பிடிக்கும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாவே ட்ரை ஆயிடும். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். நீங்க ஸ்கின் டைப் பார்த்துட்டு அது நல்லா உங்களுக்கு காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் வச்சு லைட்டா 2-3 மினிட்ஸ் வரைக்கும் மைல்டா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி டிப்பு நீங்க ஒரு வீக்லி 2 மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 1 மந்த்லேயே வந்து ஸ்கின் வந்து நல்லா ஒரு டைட்டனிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய என்னுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்கள்

0: உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். மின் நுகர்வோர் புகாரில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மின்வெட்டை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் தேவை, மின் உற்பத்தி, மின் கொள்முதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் தமிழகத்தில் உடனடியாக 600 துணை மின் நிலையங்கள் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின்மாற்றிகள் மாற்றப்பட உள்ளதாக கூறினார். 6000 மின்மாற்றிகள் சீரமைக்கப்பட உள்ளதாகவும் மின்துறையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்களின் மறுவாழ்விற்கு வழிகாட்டும் உடல் உறுப்பு கொடையாளர்கள் அனைவரையும் இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூற முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் பலரது வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் புது வாழ்வையும் உறுப்பு தானம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் 1065 மாணாக்கருக்கு இன்று பட்டங்களை வழங்கி பேசிய அவர், இளையோர் வேலை நாடுனர்களாக இல்லாமல் புதிய தொழில் முனைவோர்களாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அறிவுறுத்தினார். மாணாக்கர் பெற்ற கல்வியை சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என்றார். பல்முனை வரி கட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளில் எட்டப்படும் முடிவுகள் எல்லை தாண்டிய வரி கட்டமைப்பை மறு வடிவமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரி கட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், வளர்ந்து வரும் பொருளாதாரமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதால் அவற்றின் வரி இலக்குகள் நீண்டகால நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வரி கட்டமைப்பு முறைகள் பிரிக்ஸ் நாடுகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் என்று ஃபிச் பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கை கணித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் வெளியிட உள்ள 2 மாத நிதிக் கொள்கையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் 5 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. நுகர்வோரின் செலவின விகிதம் அடுத்த ஆண்டு 5.7% குறையக்கூடும் என்றும் இந்நிறுவனம் கணித்துள்ளது. 2028 நிதியாண்டில் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.5% குறையும் என்றும், பணவீக்கம் வரும் டிசம்பர் மாதம் 5.5% உயரும் என்றும் ஃபிச் அறிக்கை மேலும் கூறுகிறது.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சூரிய சக்தி மின்சக்தி திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் தேசிய இயக்கமாக உருவெடுத்து

0: பொருளாதார வளர்ச்சியையும் எரிசக்தி தன்னிறைவையும் தூய்மை மின்னாற்றலையும் உறுதி செய்துள்ளது. 2014 2.8 GW இருந்த சூரிய மின்சக்தி திறன் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 165 GW திறனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் 51 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதோடு 14.8 GW சூரிய மின்னொளி மேற்கூரைகள் இல்லங்களில் பொருத்தப்பட்டு பெருமளவில் மின் கட்டணம் சேமிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மேற்கூரை திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து பசுமை திறன் உறுதி செய்யப்பட்டு மின் கட்டணம் சேமிக்கப்படுவதால் மக்களுக்கு இந்த திட்டம் பெருமளவில் பயனளித்து வருகிறது. சூரிய மின்சக்தி திட்டத்தின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரியின் உடல் கல்வி துறை தலைவர் திரு பூபதி தெரிவிக்கையில்,
1: பல வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டிருந்ததால் இதன் மூலம் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் பாரம்பரிய மின்சார ஆதாரங்களின் மீதான சார்பும் குறைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்கிய பயன்கள் மிக அதிகம். சூரிய சக்தியால் இயங்கும் நீர் பம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி மேம்படுத்தப்பட்டிருந்தது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு J.B. Nadda தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி பேசிய அவர், எளிதில் அணுகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நாட்டில் 60 கோடி பேரை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இது என்றார். 11வது ஆயுர்வேத தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நாளைய ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆயுர்வேதம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இத்தினத்தை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமல்ல என்றும் ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கை முறைக்கான வலிமையான வழிமுறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் நடைபெறும் இக்கொண்டாட்டங்களில் ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இத்தின கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. எண்ணங்களை வெளிப்படுத்தவும் தொடர்பிற்கும் உள்ளடக்கத்திற்கும் செய்கை மொழி ஆற்றல் மிகு பாலமாக திகழ்கிறது என்று மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்கை மொழி தினத்தை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாய்ப்பேச இயலாத செவித்திறன் குன்றியோருடன் செய்கை மொழி மூலம் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றார். அனைத்தையும் உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைக்க செய்கை மொழியை கற்று உணர அழைப்பு விடுத்துள்ளார். செவித்திறனற்ற வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற தொடர்புகளை சம வாய்ப்புகளையும் செய்கை மொழி உறுதி செய்வதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 49 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற இந்தியாவின் மீராபாய் சானுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அவரது வெற்றி தேச மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக வாழ்த்தியுள்ளார். டீம் ஸ்கிட் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மகளிர் குழுவை பாராட்டியுள்ள பிரதமரும் குடியரசுத் தலைவரும், திறமையுடனும் உறுதியுடனும் விளையாடி தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் விளையாட்டு மைதான பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு விலை உயரக்கூடும் என்று உற்பத்தியாளர்கள் கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடின வயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையிலிருந்து பாதுகாக்க பனை ஓலையை கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உப்பு விலை உயரக்கூடும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவில் உடையான் திருக்கோவிலின் பிரமோற்சவ செப்பு தேரோட்டம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை பக்தியுடன் வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைணவ தலங்களில் வெகு சிறப்பு உடையதாகும். இங்கு ஆதி கோவிலான வட பெரும் கோவில் உடையான் வடபத்திர சயன பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தன. இன்று காலை பெரிய பெருமாள் செப்பு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேத விற்பனர்கள் வேத பாராயணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை பாடல்கள் பாடி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
2: மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின்

0: தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: இதுவரை கேட்டோம் பாரதியார் பாடல். அடுத்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: Good afternoon. This is Akashvani and I am Anubha Rohatgi with the Midday News. The headlines. President Draupadi Murmu says youth efforts will propel

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் திரையிசை பாடல்களை. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக பையா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்லேருந்தே இந்த ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. உங்களுடைய பர்சனல் ஜேர்னி எந்த அளவுக்கு இருந்திருக்கு, உங்களால் ரெக்கலெக்ட் பண்ண முடிஞ்சு என் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
2: சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 to 7 இயர்ஸ் லைக் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு நான் ஒரு மோட்டிவேஷனோடலாம் ஸ்டார்ட் பண்ணேன் சார். எனக்கு வந்து யூனிக்காக இருக்கணும், விளையாட்டுத்தனமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தேன். விளையாட்டுத்தனமாக பண்ணுற வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். என்றைக்கு வந்து ஸ்போர்ட்ஸை சீரியஸாக எடுத்து பண்ணுறோமோ, லைக் என்றைக்கு வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் தான் வாழ்க்கை, ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே, ஸ்போர்ட்ஸ் தான் வேலை கொடுக்கும்போது அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து நமக்கு நிறைய ட்ரபிள் இருக்கும். லைக் ப்ராப்பராக பண்ண முடியாது, அந்த ப்ராப்பராக ஏஜ் வராது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பண்ணுறதுலேயே வந்துட்டு நிறைய மெடல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பேன் சார். மெடல் பண்ணணும் அப்படின்ற நானும் வந்து எங்கள் வீட்லேயே வந்துட்டு லைக் மோட்டிவேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீ மெடல் பண்ணணும், நான் உனக்கு வந்து லைக் இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி. நானும் அதுக்காக நிறைய பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு சார். அப்படியே மெடல் பண்ணி எங்கிட்டே இப்போ ஒரு லைக் ஆல்மோஸ்ட் லைக் 100 to 150 மெடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டில் வந்துட்டு நாங்கள் என் டீம்மேட்ஸே வந்து என்னோட பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் என்னால் முடியல, என்னாலேயும் முடியுமே, நான் ஒன்றும் லைக் அவ்வளோ வந்து செல்ஃப் லைக் சோம்பேறியாக இல்லையே, என்னாலையுமே முடியுமே, எனக்குமே அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் மீட்டில் வந்துட்டு 10th பொசிஷனில் வந்தேன். நெக்ஸ்ட் மீட்டில் வந்துட்டு 6th பொசிஷன் வந்தேன். அப்புறம் என் கோச்லாம் வந்துட்டு நல்லா தானே பண்ணுறேன், உனக்கு என்ன குறை, நீ நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு லைக் இப்படி ஓப்பனாக சொல்லாமல் லைக் ரொம்ப பின்னாடி சொல்ல ஆரம்பித்தார். நீ நல்லா பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு லைக் என்னோட ஒர்க் அவுட் மற்றவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தார். செப்பரேட்டாக எடுத்து என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தார். இந்த மாதிரி பண்ணி எனக்கு லைக் நல்ல ஒரு பொசிஷன் வந்தது. அப்போ தான் நான் வந்து லைக் 4th பொசிஷன் வந்தேன். எனக்கு அப்போ கூட ஏன் 3rd பொசிஷன் வரல அப்படின்ற வந்து ஒரு வெறி இருந்தது. நான் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் மீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து லோக்கல் மீட்ஸ் தான் சார், ஸ்கூல் மீட்ஸ் தான். பட் ஏன்னா இந்த ஸ்கூல் மீட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்டேட் நேஷனல் பற்றிலாம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது சின்ன வயசுன்றதுனால. நெக்ஸ்ட் மீட்லேயே வந்துட்டு நான் இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணேன். அப்போ வரைக்கும் எனக்கு என்னோட மெயின் ஈவெண்ட் என்னன்னு தெரியாது. அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு, இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக் சொல்கிற ஸ்ட்ரோக்கு எனக்கு வரவே வராது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது பண்ணவே. அதுக்கப்புறம் இந்த சொன்ன ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுத்த ராபின், அவர் தான் வந்து இந்த பிரஸ்ட் ஸ்ட்ரோக்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அந்த சொல்லிக் கொடுத்த ரெண்டாவது நாளே என்னை பீட் பண்ணி ஃபஸ்ட்டாக வந்த பையனே வந்து அந்த ரெண்டாவது நாள் இந்த ஸ்ட்ரோக் கற்றுக்கிட்டு எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது நாளே அவனை நான் வந்து ஓவர்டேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் நான் அங்கேருந்து இன்னொரு டீம் போனேன். சரி, இங்கே ஓகே, இங்கே வந்து இவ்வளோ தான் ஸ்கோப், இதுக்கு மேலே நம்ம வேறு போகணும் அப்படின்றதுனால நான் இங்கே வேறு டீமில் வந்து ஜாயின் பண்ணேன், ப்ரைவேட் செக்டரில். ஸோ இங்கே ஜாயின் பண்ணும்போது என்னை விட லைக் இங்கே ஸ்டேட் பிளேயர், நேஷனல் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஆல்சோ நம்ம நிறைய ஆக்டர்ஸோட டாட்டர் சன்ஸ்லாம் வந்து கூட இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டேட்லாம் இருக்குது, நேஷ்னல்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து லைக் பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு அர்த்தம், ஸ்கூல் மீட்லாம் ஒரு ஈவெண்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இங்கே பார்த்து நான் எல்லாமே லைக் செக்யூர் பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் 3rd, 1st மெடல் வந்து என்னோட 100 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கில் 2nd பொசிஷன் ஸ்கூல் மீட், அதுவும் ஸ்கூல் மீட் தான். பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இன்னும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் எந்த இவெண்ட்டுமே பண்ணல. ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் எந்த இவெண்ட்டுமே பண்ணல. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி என் கோச் எனக்கு லைக் செப்பரேட்டாக லைக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து, இதுக்குன்னே வேறு டீம்லேருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்காக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும், எனக்கு ஒரு காம்படிட்டர். எப்பயுமே வந்து தனியாக பண்ணலாம் ஒரு ஃபீல் இருக்கா சார், கூட ஒரு காம்படிட்டர் இருக்கும் மொதல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், அவங்களோட நம்ம ஃபஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ணி தான் நான் வந்து 100 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்ல கோல்ட் ஸ்டேட்டில் கோல்ட் பிளேஸ் பண்ணேன். ஸோ அந்த இயர் வந்து நேஷ்னல்ஸ் போனால் நான் ஒரு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்தேன் சார். நான் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்தேன். அந்த வயசு பசங்களாம் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்கிறானுங்க. நான் 2006 மாதிரியே இல்லை. நான் ஒரு 11 to 12 பையன் மாதிரியே இல்லை. யாருமே எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டாக ஒரு 25 to 26 மாதிரி இருக்காங்க. டென்த்தெல்லாம் குனிஞ்சிட்டுலாம் வராங்க. நான் ஒரு பொடி பையன் மாதிரி நிற்கிறாங்க. நான் டைவ் பண்ணுறேன், அவங்க டைவ் பண்ணுறாங்க, 0.5 மீட்டர் போயிடுறாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு இன்னும் இல்லை, நம்ம இது ப்ராக்டிஸ்லாம் பத்தாது, நம்ம வந்து லைக் ஒரே பானைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்

0: ஸ்டேட் மெடல் வந்ததே வந்து ராஜா சார்னு ஒருத்தர். அவர் தான் எனக்கு டிசிப்ளின்னா என்ன, ஸ்போர்ட்ஸ்னா என்ன, எப்படி ஸ்போர்ட்ஸ் ஒர்க் ஆகும், என்னென்ன டைமில் என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்னையும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மதித்து ஃபஸ்ட் எடுத்தது அவர் தான் சார். நெக்ஸ்ட் அவர் டீம்லேருந்து இன்னொரு டீம் போனேன் சார், அங்கே வந்து அவர் பேர் கிரீஷ் ஆல்சோ. அவரும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல கோச் சார். அவர்கிட்டருந்து வந்துட்டு அவர்கிட்ட கற்றுக்கிட்டு நான் வேறு எங்கே போய் பண்ணாலும் எனக்கு அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் ஃபீலே இல்லை. ஏன்னா இவர் ரொம்ப எங்களுக்கு ரஃப் அண்ட் டஃபாக எனக்கு இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி ஆகணும். அவருக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் பண்ணோன்னா கம்பல்சரி அந்த வருஷம் எங்களுக்கு மெடல் இருக்கும். அண்ட் நான் எங்கள் டீம் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 7 to 8 10 இயர்ஸ் நாங்கள் தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து அவங்க டாக்டர் வந்து லைக் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து லைக் மாறிட்ட கர்நாடகா போயிட்டாங்க அவங்க டாக்டருக்காக. ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்தது. கொரோனா பீரியடில் திருப்பி நான் ராஜா சார்டே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் இந்த ஸ்ட்ரென்தனிங் கோச் ட்ரைனிங்லாம் பண்ணி அப்போவும் எங்களுக்கு இந்த இந்த ரன்னிங் இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு ஸ்விம்மிங்கில் வந்து ஒரு எஃபெக்ட்மே வரல. ஐ மீன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு ரன்னிங் பண்ணுறதுனாலே. நமக்கு எத்தனை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலே போதும் ஸ்விம்மிங் பண்ணிடலாம். ஆனால் ஸ்விம்மிங்கில் மட்டும் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 வீக்கில் 7 டேஸ் நான் 6 டேஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். இந்த 6 டேஸில் மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் ப்ராக்டிஸ் இருக்கும். நம்ம மண்டே ஆஃப், டியூஸ்டே மார்னிங், டியூஸ்டே ஈவினிங், வெனஸ்டே மார்னிங், வெனஸ்டே ஈவினிங், தேர்ஸ்டே மார்னிங் மட்டும்தான் ஈவினிங் ஆஃப். அண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ரெண்டு வேலையுமே இருக்கும். சண்டே வந்து மார்னிங் மட்டும்தான், ஈவினிங் ஆஃப் அண்ட் மண்டே ஆஃப். ஸோ இந்த டைமில் நம்ம இப்போ டியூஸ்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் போகிறோம், வெனஸ்டே மார்னிங் ப்ராக்டிஸ் போகிறோம், வெனஸ்டே ஈவினிங் லீவ் போட்டோன்னா நமக்கு அந்த பேஸ் கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 செஷன் அதாவது 2 டேஸ் ஆகும். நம்ம ஒரு பேஸில் போயிட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இது பண்ணி நம்ம இப்போ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு 2 செஷன் லீவே போடாமல் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு பேஸ் மெயின்டைன் பண்ண முடியுமே. ஸ்விம்மிங் வந்து லைக் ரொம்ப அட்டாச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் சார் அது. ஏன்னா லைக் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த ஒரு பேஸ் விட்டு போச்சுன்னா திருப்பி வராது. நானே லைக் ஒரு 3 மந்த்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், சடனாக ஒரு 2 நாள் லீவ் போட்டால் அந்த பேஸ் திருப்பி வராது. நான் ஒரு 120 பேஸில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா அது நான் ஒரு நாள் லீவ் போட்டேன் லைக் இப்போ ஃபேமிலியோட எங்கேயா போகிறேன்னா எங்கேயுமே லைக் அது திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து லைக் எங்கேயுமே ஊருக்குலாம் போகல சார், பிகாஸ் நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றதுனால. அப்படி நாங்களே லீவ் கேட்டால் கூட எங்கள் கோச்சஸ் வந்து விடமாட்டாங்க, அது எப்படி நீங்கள் போகலாம், இங்கே ட்ரைனிங் இருக்குது, ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்குது, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி நாங்கள் போயிட்டு வரும்போது தான் அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும், லைக் பண்ணவே முடியாது ஸ்விம்மிங். ஸோ இதனாலே நிறைய ட்ரிப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போகிறதே அவாய்ட் பண்ணிட்டோம். நமக்கு ஸ்விம்மிங், வீடு, ஸ்கூல், நான் இப்போது ஸ்விம்மிங்கே நிறுத்தணும்னு நினச்ச கூட அது என்னால் முடியல. ஸ்விம்மிங்கில் வந்து சரி நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட யங் ஜெனரேஷன்ஸே நல்லா பண்ணுறாங்க, நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி விட்டால் கூட அது விட முடியல. நமக்கு ஸ்விம்மிங்கை தண்ணி பட்டால் தான் அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஸ்போர்ட்னு இல்லை சார், எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஒரு பிளேயராக இருக்காங்கன்னா அவங்க ஒரு 10 இயர்ஸ் 6 இயர்ஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த ஸ்போர்ட்ஸ் இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு போனால் கூட அவங்களால அது லைக் டோட்டலாக விட்டு போக முடியாது. கம்பல்சரியாக அவங்க ஒரு ஜிம்மில் போய் பண்ணுறதோ சரி, இல்லை சும்மா வந்து ஒரு ஃபீல்டை வந்து பார்க்குறதோ சரி, அது கம்பல்சரி இருக்கும். அந்த மாதிரி தான் சார் நான் வந்து என் ஸ்போர்ட்ஸை நான் வந்து விடலான்னு கூட நினச்சேன். ஆனால் என்னால் விட முடியல, என்னோட இதுக்கு மேலே நான் என்னோடய லைஃபை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். பட் ஆனால் என்னால் விட முடியல. நான் இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நார்மலாக போய் ஸ்விம் பண்ணுறது. நான் ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகுது சார் நான் ஸ்விம்மிங் விட்டு இப்போ நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி எனக்கு பண்ணணும்னா ஒரு மைண்டே இல்லை சார் விடணும் அப்படின்னு. திருப்பி நான் பண்ண ஆரம்பித்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னோடய ஜூனியர்ஸ்க்கு என்னோடய லைக் லேர்ன்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் டீச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஆல்சோ லைக் இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் லைக் என்னோடய ஜூனியர்ஸ்க்கு யாருக்காவது இந்த ஃபுட் டயட் திங்ஸ் யாராவது தேவைன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்லேயே வந்துட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ்னால் வந்துட்டு எனக்கு வந்து என் பையன்தான் எனக்கு முக்கியம் அப்படின்றதுனால இல்லை இதுக்கு மேலே வேணாம் நீ போய் பண்ணு தாராளமாக பண்ணு உனக்கு டீச் பண்ணனா கூட நீ தாராளமாக டீச் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு விட மனசு வரலன்றதுனால நான் போய் டீச்சிங்கும் பண்ணுறேன், ஆல்சோ ஸ்விம்மிங்கும் பண்ணுறேன், இன்கேஸ் நான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் இப்போ காம்படிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன்.
1: அதாவது சின்ன வயசில் ஒரு டெடிக்கேஷனுக்காக நீங்கள் போன விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எமோஷ்னலாகவே ரொம்ப கனெக்ட் ஆகும்.
0: கண்டிப்பாக
1: அதே மாதிரி இப்போ இருக்க அதில் ப்ரெசன்ட் சேலஞ்சஸ் அந்த ஆர்கானிக் வே ஆஃப் டெவலப்மெண்ட் இல்லாமல் மற்ற விஷயங்களும் அதில் இருக்குது.
0: கண்டிப்பாக
1: யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பிளேயருன்ற ஒரு ஃபேஸ்லேருந்து இப்போ நீங்கள் ஒரு கோச்சாக மாறியிருக்கீங்க, இந்த பரிமாணத்தை எப்படி பார்க்குறீங்க, இதற்கான வரவேற்பு எப்படி இருக்குது
0: சார்? நான் இது வரைக்கும் நான் வந்து லைக் மற்ற கோச்சஸ் மாதிரி நான் எடுக்கணும்னு இல்லை, எனக்கு ட்ரெயின் பண்ண கோச்சஸ் எல்லாமே தி பெஸ்ட் அவங்க அவங்க கொடுக்குற ட்ரைனிங் எனக்கு வேறு எங்கே கொடுப்பாங்கன்னு தெரியல, என்னை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்த்துப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் லைக் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் ரொம்ப ஜாலியாக, இப்போ ஒரு 1 hour 2 hours லைக் எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக எடுக்க ஆரம்பித்தேன். அவங்க கூட விளையாடுறது, விளையாடிக்கிட்டே ஸ்விம் பண்ணி டீச் பண்ணுறது அந்த மாதிரி. நான் வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும், கொஞ்ச நேரத்துக்கு மேலே இவன் நடாயுவேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜாலியாக எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் லேர்ன் டு ஸ்விம்மில் வந்து

0: ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சேன் சார். ஆனால் இந்த லைக் காம்படிஷனுக்கு ட்ரைனிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் சார். ட்ரைனிங் டைமில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், பிகாஸ் அவங்க வந்து நம்ம பேச்சு கேட்காமல் கூட போகலாம். ஸோ அந்த ஒரு லிமிட்ன்றது அந்த ப்ராக்டிஸ் வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும் சார். ஸோ அந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன்னா லைக் நல்ல ஒரு ஃபீட்பேக் சார். எனக்கு நல்ல ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பெட்டராக வந்து இப்போது இருக்காங்க, வீட்லேயும் வந்து ரொம்ப ஃபால்தனம் பண்ணதில்லை, கொஞ்சம் மெச்சூராக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வருது. ஆல்சோ நான் இப்போ ஒரு இடத்துல போய் கோச்சிங் பண்ணுறேன்னா அவங்களே எனக்கு திருப்பி நான் வந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் மென்ஸுக்குன்னு இல்லை சார், லேடிஸ்க்கும் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன், அவங்களுமே என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. சில கம்யூனிட்டிலாம் வந்து லேடிஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து பயப்படுவாங்க, ஏன்னா அது வந்து அவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி, மேபி அவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து லைக் அங்கே போய் ப்ராக்டிஸ் கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரு ஒன் டே தான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் லைக் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வந்து பழக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வெளியால் வரதை விட நான் வந்து லைக் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருமே லைக் பயத்தை தாண்டி நல்லாவே கற்றுக்க ஆரம்பித்தாங்க. நான் வந்துட்டு லைக் எல்லா வேறு செக்டர்லலாம் வந்து 12 days கிளாஸ் எடுப்பாங்க, நான் 15 days எடுக்க ஆரம்பித்தேன். 15 days 7 days வந்து லைக் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுப்பேன். 7 days அப்புறம் நீங்கள் எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸ்விம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்கணும் அப்படின்னு லேப்ஸ் கொடுத்துருவேன். இந்த 7 days அந்த 15th day வந்துட்டு அவங்களால தொடர்ந்து ஒரு 30 minutes ஸ்விம் பண்ணுற மாதிரி நான் பண்ணிவிடுவேன் சார். ஸோ இதனால லைக் தொடர்ந்து என்னை எல்லாருமே லைக் என்னையே அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வெளியே அப்பார்ட்மெண்ட்லேருந்தே இங்கே நான் ப்ராக்டிஸ் கொடுக்குற இடத்துலலாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன பையன் எப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் டிசிப்ளினாக வச்சுக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கணும். ஏன்னா எனக்கு டிசிப்ளின் இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இங்கே இப்படி பிஹேவ் பண்ணணும், எங்கே எப்படி பேசணும், எப்படி இருக்கணுன்றது வந்து ஃபுல்லாகவே எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் டீச் பண்ணது. பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஒரு ஒரு பேசிக் திங் ஃபார் எவ்ரி திங். அந்த டிசிப்ளின் எனக்கு எல்லாமே வந்தது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்னால தான் சார். ஸோ சின்ன வயசுலேயே எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட், ஏன்னா அவங்க பெரிய வயசாகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும், அவங்களும் அவங்களோட லைக் ஒரு லைஃப் ஸ்பேன் நல்லாவே இருக்கும் சார்.
1: ரொம்ப அருமையாக வந்து வாழ்க்கையை வந்து எப்படி வந்து விளையாட்டு வந்து பண்படுத்துது, அந்த விளையாட்டோட முக்கியத்துவம் என்ன, ஏன் வந்து எல்லாருமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கணும், நீங்கள் எப்படி இதனால் வந்து கல்ச்சர் சிவிலைஸ்டாக இருக்கீங்க, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டுருந்தீங்க. கண்டிப்பாக மேலும் மேலும் இந்த விளையாட்டை நீங்கள் வந்து விடாமல் அடுத்தடுத்த பரிமாணங்களை தொடர்ந்து பயணித்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிங்களோ அதை இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா யங்கர் ஜென்ரேஷனும் கண்டிப்பாக இதனால் அனுபவித்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறுறதுக்கு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ சார்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இலக்கியம் பேசுவோம்.
4: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம், அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
5: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது, எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
6: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
7: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
8: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
9: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
10: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 kHz ஒவ்வொரு வெள்ளி என்றும் முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஒவ்வொரு வெள்ளி என்றும் முற்பகல் 11 மணிக்கு
2: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
11: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பலத்து பெய்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகள்

விழும். கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரேதூர் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், சேலம் மாவட்டம் சந்தியூர், விழுப்புரம் மாவட்டம் கேடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர்

0: 7 சென்டிமீட்டர். ஊத்தங்கரை, மங்களாபுரம், வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தன்றாம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்ட பகுதி, சித்தாறு 1, ஆண்டிப்பட்டி, குந்தாப்பாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுப்பு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவல்லோகம், பெருஞ்சாணி அணை, அண்ணாமலை நகர், திருவெண்ணைநல்லூர், முதுகுளத்தூர், ஏற்காடு, பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, கழிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தன் அணை, உத்தரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திண்டுக்கல், புதுச்சத்திரம், ஜமுனாமரத்தூர், சோழிங்கநல்லூர், கடவுளூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தியாறு, திருக்கழுக்குன்றம், செஞ்சி, அருப்புக்கோட்டை, முகையூர், சின்கொண்ணா, அஞ்செட்டி, அரியலூர், மாரண்டஹள்ளி, நெடுங்கல், மேலூர், சங்கராபுரம், புலிப்பட்டி, மூரார்பாளையம், மாடம்பட்டி, மாம்பழத்துறையாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 3 சென்டிமீட்டர், 2, 1 என்று மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்றங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு, இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். அதிகளவு வெப்பநிலையில் மட்டும் சிறு மாறுதல், 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 25 தேதி வரை அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை இருக்க கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: மகிழும்படியாக ஒன்று கூடி அளவலாவதலும் பின்னர் பிரியும் போது நினைவை பதிய வைத்து பிரிதலும் கற்றவர்களின் செயற்பாடுகள். குறள் எண் 394, அதிகாரம் கல்வி.
1: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்.
0: மகிழும்படியாக ஒன்று கூடி அளவலாவதலும் பின்னர் பிரியும் போது நினைவை பதிய வைத்து பிரிதலும் கற்றவர்களின் செயற்பாடுகள். குறள் எண் 394, அதிகாரம் கல்வி.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் 5:30 இசைக்கவிருக்கும் முதல் பாடல் என் ஆசராசாவை திரைப்பத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேரம் மாலை 6:50, ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நமது வானொலியில் நாம் இப்போது கேட்க இருக்கின்றோம். இன்று நமது வானொலியில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இது நிகழ்ச்சியும் நேரமும். 23/9/2026 புதன்கிழமை மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தன்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் அனுராதா அவர்கள், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனை தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக. இன்று 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் நாய் வளர்ப்பு குறித்து விருதுநகர் ராஜபாளையம் விவசாயி என் அசோக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் தகவல்கள், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை, நிறைவாக விடைபெறும் முன் ஆகிய பகுதிகள் இடம்பெற கேட்கலாம். இன்று 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மதுரத்தின்றல், 8:30 இது நம்ம ஏரியா, இதில் தூய்மையான சிறப்பு, அதாவது தூய்மையின் சிறப்பு பற்றி தகவல்கள் வழங்குகிறார் எம் பிரியங்கா அவர்கள். அதனைத் தொடர்ந்து இந்தியாவும் அதன் அணு ஆயுத சோதனையும் பற்றிய சிறப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் வழங்குகிறார் ஆர் லட்சுமி பிரியா அவர்கள். 8:30 இது நம்ம ஏரியா பகுதியில். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக, இதில் டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீண இசை, ஆர் ஸ்ரீ கணேஷ் அவர்களின் மிருதங்க இசை, மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்களின் கதம் இசை. 10:45 நட்சத்திர கீதங்கள், இன்று பானுப்பிரியா அவர்களின் பாடல்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். நேரம் இரவு 6:10. ஆகாஷ்வாணி மதுரை மதிலை 1269 கிலோகத்தில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் ஒரு பட பாடல்கள். இன்று உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து.

நேர்மலை 6:29 நிமிடம். நேர்களே, இதுவரை கே ஆர் ஜெயா அவர்களின் எழுத்தில் இயக்கத்தில் செப்டம்பர் 23 2000 அதாவது இதே நாள் 2000 வெளியான தமிழிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களின் இசையமைத்த பாடல்களாக ஒரு பட பாடல்கள் பகுதியில் கேட்டு ரசித்து இணைந்திருந்தோம். நிறைவு பெற்றது இன்றைய ஒரு பட பாடல். மீண்டும் நாளை மாலை 6:10 கேட்கலாம். நாம் இனி கேட்க இருப்பது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எந்த ஒரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுலா தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுலா தலங்களில் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000-க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 9,000 பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 5 ஆண்டுகளுக்கு 1,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வருடத்திற்கு 200 கோடி ரூபாயாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டெவலப்மெண்ட், ஒரு கல்லூரியினுடைய கட்டடம் கட்டுவதற்கோ கேன்டீன் அமைக்கிறதற்கோ

0: எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்த போறோம். இதையெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க செய்யறோம்னு ஒத்துக்கிட்டு இருக்கோம். த ப்ரொஃபசர்ஸ் த சீனியர்ஸ் அவங்களுடைய பார்ட் என்னன்னு கேட்டா அவங்களுடைய ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பண பணி மூப்புகள், இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றது. ஒன் பை ஒன்னா ஆர்டர்லி கண்டிப்பா அரசு வந்து முழு முயற்சியுடன் நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் சந்தித்தோம்.
1: சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு ஆந்திரா ஒடிஷா இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 அளவில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து இன்று இரவு விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணம் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்வி மீளாய்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் புதிய ஆதார் சேவை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அச்சங்குளம் மருந்துவாழ் மலையில் ஒருங்கிணைந்த மனநல மையத்தினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாஹ்ரே தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1

என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரேம் ரிஷுபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் 254 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மோஹித் உல்வா மற்றும் மணல் சௌஹான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 41.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்குட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1269 கிலோ கட்ஸ் நேர்மலை 6:40 நிமிடம் ஒளிபரப்பு முதல் பாடல்.

நேரமலை 6:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது சேவை செய்திகள். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த விருதுகளுக்கான விண்ணப்பங்களை www.tntourismawards.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம் என சுற்றுலாத்துறை இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலா தரம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் உள்ளிட்ட 13 வகையான விருதுகள் சுற்றுலா துறையில் மூலம் வழங்கப்படுகின்றன. எனவே மேற்குறிப்பிட்ட விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 30 www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தொழில் சார்ந்தவர்களும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் சார்பு ஆய்வாளர் காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனப்பட்டி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்களின் மனைவி 59 வயதான ஆரோக்கியம்மாள் இம்மாதம் 16 முதல், அதாவது செப்டம்பர் 16 முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன திருமதி ஆரோக்கியம்மாள் பற்றிய அடையாளம் மானிறம் தோற்றமுடையவர், சுமார் 4.5 உயரமுடையவர், தடிமனான தோற்றம் கொண்டவர். இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல். தொலைபேசி எண் 9942622200 மற்றும் காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல். தொலைபேசி எண் 9894081712. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 25 அதாவது செப்டம்பர் 25 அன்று

0: 11 மணி அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்கலாம். விவசாயிகள் வட்டாரத்திற்கு இருவர் வாரியாக பொதுவான கோரிக்கைகள் மட்டும் விவாதிக்கவும் சிறந்த முறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தினை நடத்திட முழு ஒத்துழைப்பு தருமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

சபை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7 மணி. கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். இடம்பெறும் பாடல் ஐரா திரைப்படத்திலிருந்து பத்மபிரியா ராகவனின் குரலில்.

0: என்னன்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சர்வதேச கைப்பந்து விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான வெங்கடேசன் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம் மற்றும் மல்லர்கம்பம் ஆகிய வீர விளையாட்டுகளை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். மாவட்ட அளவிலான இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மண்டல அளவிலும் பின்னர் மாநில அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் அடுத்த பெரிய வரிகம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பெரிய வரிகம் மற்றும் சின்ன வரிகம் ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கான மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், வேளாண்மை துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை மாவட்ட வருவாய் அலுவலர் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ₹58,61,000 மதிப்பீட்டில் 106 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, விபத்து நிவாரண நிதி, கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிக்கலாம். இந்த விருதுக்கு ₹5,00,000 விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுறையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிப்பதற்கு சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதி உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். வரும் அக்டோபர் 20 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏலகிரி மலையில் உள்ள மங்களம் பகுதியில் திருப்பத்தூர் வனக்கோட்டம் சார்பில் சில்வர் ஓக் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து 5 சுய உதவி குழுக்களுக்கு தலா ₹1,00,000 வீதம் ₹5,00,000 மதிப்பிலான கடனுதவிகளை அமைச்சர் வழங்கினார். மேலும் சூழல் மேம்பாட்டு குழுவை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி காவலர்களுக்கு சீருடைகள் மற்றும் பைனாகுலர்களையும் அமைச்சர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் தூர்வாறுதல், சீமை கருவேல மரங்களை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சார்ந்த மாணவ மாணவியர்கள் 2026-27 பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் 3 சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினரை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் பொறியியல் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். தகுதியான மாணவர்கள் 2026-27 கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகை ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி இணையதளத்தின் மூலம் வரும் அக்டோபர் 21 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரிவிதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரிவிதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரிவிதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும் அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு குறைவான மற்றும் நியாயமான வரிவிதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும் வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 40க்கும் மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்ற

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020 விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்த ஒரு தொகுப்பு.
0: தனியார் துறையின் பங்களிப்பை விண்வெளித்துறையில் கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020 கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளித்துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரோட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018 மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022 இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
1: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா, ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8 நிறைவடைய உள்ள நிலையில் ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளனர், 23 காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13 இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய்

0: இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிகரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் சிறுதானியங்களும் அதன் சிறப்புகளும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்ப மக்கள் எல்லாருமே வந்து டயட் டயட்னு ஒரு பேச்சு பேசுறாங்க. பல வகையான டயட் யார் வாயில இருந்தனாலும் அந்த வார்த்தை வருது டெய்லி பாக்குறவங்க கிட்ட. அப்ப டயட்னா என்ன, எதுக்காக அவங்க டயட் டயட்னு சொல்றாங்க, டயட்ல அவங்க என்ன மாற்றம் பண்ணிருக்காங்கன்னு கேட்க போனா திணை நான் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க, வரகு சொல்கிறாங்க, கேழ்வரகு சொல்கிறாங்க, தென் சாமை சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு, முக்கியமாக எடை குறைப்பு சம்மந்தமாக சொல்கிறாங்க. புதுசு புதுசாக வர வேண்டிய நோய்கள்னால கொஞ்சம் உணவு முறையை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம காலங்காலமாக 50-60 வருஷமாக நம்ம அரிசியை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நெல்லில் வந்து நிறைய வகைகள் வருது, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வட இந்தியர்களோட உணவுன்னு பண்ணும்போது கோதுமை, அப்புறம் பிரெட்டு, இப்படி அதில் மதிப்பு கூட்டல் ரொம்ப அதிகம். நீங்கள் அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பொரி, அவல், அரிசி மாவு, அப்புறம் அதில் நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் நிறைய, இடியாப்பம், கொழுக்கட்டை அப்படி வரலாம். இங்கே சப்பாத்தி போக மல்டிகிரெயின் பிரெட் இருக்கும், வீட் பிரெட் இது மாதிரி இருக்கும்போது அப்போ சிறுதானியங்களும் அதில் என்னென்ன டிசைனான உணவுப் பொருட்கள் வருது, குழந்தைகளுக்கு ஏற்றது, வயதானவர்களுக்கு ஏற்றது, நோயாளிகளுக்கு ஏற்றது, அதில் உள்ள சத்துக்கள் நிறைய விதமான அதிசயங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்த அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, சிறுதானியங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குது. ஹெல்த் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கை என்ன வாழ்க்கையை கொடுக்குதுன்னா வியாபாரம் செய்ய தூண்டுகிறது. இப்ப அரிசி எல்லா இடத்துலயுமே காமனா கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, ஆனா சிறுதானியம் எல்லா கடையிலயும் நீங்க கிடைக்குமானா ஒரு சில கடைகள், அதுவும் இப்ப எப்படி இவங்க அதை வரையறைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா ஆர்கானிக், இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது. வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், விவசாய கல்லூரிகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாமே அறிவுறுத்துறது விஞ்ஞானிகள் சைடுல இருந்து சொன்னா, இந்த சிறுதானியங்கள் உழவர்களின் நண்பன். ஏன்னா இதுக்கு பூச்சி மருந்து அந்த மாதிரி நோய் கட்டுப்பாடு ரொம்ப தேவைப்படாது. அடுத்தது மண்ணிலையும் அந்த உரம் பூச்சி மருந்து தங்காது, ஸோ மண்ணுக்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது. அடுத்தது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவா அது வெயிட் போட மாட்டான்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அது. வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் சரி, மதுரையில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிகளில் வந்து இந்த சிறுதானிய ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிறாங்க பயிற்சியை. அது நாங்கள் எப்படி தரோம்னா, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் ஒத்தக்கடையில் இருக்குது, மதுரை வேளாண்மை கல்லூரி சில பயிற்சிகள் ஒரு நாள் கொடுப்பாங்க. சில பயிற்சிகள் நீங்கள் அந்த சிறுதானியத்தை வச்சு தயாரிக்கிற பொருளுக்கு ஏற்றவாறு 3 நாட்கள், சில பயிற்சிகள் 5 நாட்கள், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அதில் எதெல்லாம் செய்யலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு உடனே என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது குக்கீஸ், பிஸ்கட் அப்படி வரும். அப்போ அதில் சிறுதானியத்தை கலந்து தயாரிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த சிறுதானியம் உடம்புல சேருது, அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விழிப்புணர்வு வரும்போது இப்போ நிறைய பேர் வெளி மாவட்டத்திலேருந்தும் மதுரைக்கு வந்து பயிற்சி எடுத்துட்டு போறாங்க, முக்கியமா இளைஞர்கள், அதுவும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. வர்றாங்க, அவங்களே தயாரிப்பாங்க, தயாரிச்சு அதை மறுபடியும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க, அப்புறம் ப்ராப்பரா அதுக்கு லேபிள் பண்ணுவாங்க. இப்ப மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ஒரு பெண்மணி இந்த இது தயாரிக்க கத்துட்டு அவங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த குழுவா ஆளுக்கு ஒரு பொருளா இந்த சிறுதானியத்துல தயாரிச்சு தனியாவே அவுட்லெட் கடை மாதிரி வச்சுட்டாங்க. ஒருத்தர் குக்கீஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் அல்வா தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் நூடுல்ஸ் தயாரிக்கிறீங்களா, ஒருத்தர் பிஸ்கட் தயாரிக்கிறீங்களா, நீங்க கொண்டு வாங்க இந்த அவுட்லெட்.

0: மார்க்கெட்டில் இந்த கடையில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒற்றுமை உணர்வும் இது கொண்டு வருது, பிஸ்னஸ் முயற்சியும் கொண்டு வருது. இந்த சிறுதானியம் செலவு கம்மி, பெரும்பாலும் சிறுதானியங்கள் அனைத்துமே மானாவாரி பயிர் தான். ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் தானே.
1: இதுவரை சிறுதானியங்களும் அதன் சிறப்புகளும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணமணியும் நிகழ்ச்சியில் நாய் வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் அசோக்குமார் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
1: நாய் அப்படின்றது வந்து பாதுகாப்புக்கு உரியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா விவசாய பண்ணை நிலங்கள், பண்ணை வீடுகள் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நாயோட முக்கியத்துவமும் அதிக அளவில் இருக்குது. பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தில் இதற்கான மாற்று கருத்து எப்பொழுதுமே கிடையாது. நாய் வளர்ப்பு அப்படின்றது இப்போ இது ஒரு தொழிலாகவும் தான் மாறிட்டு வருது. ஏன்னா நிறைய நாய் இனங்கள் வந்து விற்பனைக்காக நிறைய அளவில் நமக்காக கிடைக்குது. இந்த நாய் வளர்ப்பு எந்த வகையில் இருக்குது, இதை இப்போ விற்பனை பண்ணிட்டுருக்க ஒருத்தரை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ராஜபாளையம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து அந்த நாய் அப்படின்றது தான் அதிக அளவில் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நன்றியுடைய அந்த ஜீவன்கள் நிறைய அங்கே வந்து இருக்குது. பாதுகாப்பிற்காக தான் இதை அதிக அளவில் வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாய் வளர்ப்பு அப்படின்றது எப்படி உங்களுக்கு வந்து மொதல் விருப்பப்பட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க?
2: இப்போ நாய்ங்கிறத நம்ம ராஜபாளையத்தில் ஃபேமஸ்னால நம்மளுக்கு முன்னோர்கள் வளர்த்தாங்க, அதே இப்போ நம்மளும் அப்படியே வளர்க்குறதுனால அது நம்ம கூடையே அப்படியே வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படியே பழங்குனவங்க போனவங்க வீட்டுக்கு வரையில் போகையில் பார்த்து வாங்கி வாங்கி வளர்ந்தது அப்படியே இப்போ வியாபாரமாகவும் ஆயிடுச்சு. நம்ம அவங்களுக்கு அப்படியே ஒன்று ரெண்டு கொடுத்து கொடுத்து அதை அப்படியே சேல்ஸ் பண்ணி அதுவும் ஒரு பெனிஃபிட் மாதிரி ஆனதுனால இப்போ அதையும் அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு.
1: என்னென்ன ரகங்கள்லாம் இப்போ வளர்த்துட்ருக்கீங்க?
2: இப்போ நாங்கள் ராஜபாளையம் ஒய், அடுத்து கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, இந்த மூணு டாக்கு நாங்கள் வச்சுருக்கோம்.
1: மொதல் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விற்பனைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வளர்க்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை உங்களோட விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக?
2: நாங்கள் மொதல் வந்து விவசாய நிலத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி வளர்த்தோம். அதுக்கு குட்டி போட இனப்பெருக்கம் பண்ண போனால் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கணும். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் நாளாக அடுத்து அப்படியே தேவையாக இருக்கிறவருக்கும் வந்து கேட்கல கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு கொடுத்தோம். அது இப்போ அப்படியே ஒரு பிஸ்னஸ் மாதிரியாகவே அப்படியே ஆரம்பிச்சிருச்சு.
1: இப்போ இதில் வந்து எந்த ப்ரீடு அதிக அளவில் விற்பனைக்கு போயிட்டுருக்கு? இப்போ
2: நம்ம ராஜபாளையத்தில் வந்து ராஜபாளையம் ஒயிட்டும் அதிகமாக போகுது, சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறேன். இப்போ வீட்டில் மட்டும் வளர்க்கணும் அப்படின்னா ராஜபாளையம் வாங்கி வளர்த்துக்கலாம். இப்போ தோட்டத்துக்கு கொஞ்சம் பண்ணை நிலங்களில் இந்த பன்னி, முயல், மான் இந்த மாதிரி, மாடு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சேதாரம் பண்ணுதுன்னா அதுக்கு கோம்பை, சிப்பிப்பாறை அந்த மாதிரி வாங்கி வளர்த்துக்கிறதும் வளர்த்துக்கலாம்.
1: இப்போ பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நகர்ப்புறங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா இந்த ராஜபாளையம் ஒயிட் அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி கிராமப்புறங்கள் பண்ணை நிலங்கள் அப்படின்னும் போது அதுக்கு

0: இன்னொரு ரகம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி விற்பனைக்கு கொண்டு போவீங்க? ஏன்னா மொதல் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்க, இப்போ நிறைய வெளியூர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னீங்க. அப்படி இருக்கும்போது இதற்கான விற்பனை எப்படி உங்களுக்கு ஆரம்பமானது?
1: மொதல் வந்து ஊருக்குள்ளே தெரிஞ்சது, அதுக்கடுத்து இப்போ ஒருத்தவங்க கோயம்புத்தூர் வாங்கி போகிறாங்கன்னா அவங்க அங்கே இருக்கிறத வாங்கி அப்படி சென்னை அந்த மாதிரி இதாக இதாக இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், டெல்லி எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்காங்க.
0: உங்களுக்கான டெலிவரி எப்படி கொடுக்க முடியுது உங்களால்?
1: டெலிவரி வந்து ட்ரெயின்லேயே கொண்டுட்டு போய் நாங்களே டைரெக்டாக கொண்டுட்டு போய் கொடுத்துருவோம். அப்படிலனா ட்ராவல்ஸுகளில் அதுக்கு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் போட்டு பேக்கிங் பண்ணி அனுப்பி விட்ருவோம். அதுக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளோன்னு சொல்லி அவங்க ட்ராவல்ஸில் வாங்கி சேஃப்டியாக கொண்டு போய் அவங்ககிட்ட டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ராஜபாளையத்துலேருந்து எல்லா ட்ராவல்ஸ்லேயுமே ஓரளவுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க.
2: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நாய் வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் அசோக்குமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி.
1: நாய் வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த நாயோட அந்த குணங்கள் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு இனத்துக்கும் குணாதிசயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப வளர்த்துட்டு இருக்க அந்த நாய் இனங்களோட குணாதிசயங்கள் என்ன, எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
2: இப்ப ராஜபாளையம் கோம்பை சிப்பிப்பாறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு மாதிரி பழகும். இப்ப ராஜபாளையம் வந்து கொஞ்சம் பயந்த சோகம் மாதிரியாவும் இருக்கும், ஆனா கடிக்கவும் செய்யும். கன்னி சிப்பிப்பாறை வந்து கொஞ்சம் பயந்த சோகமாகவே இருக்கும், ஆனா கோம்பை வந்து ரொம்ப ஆக்டிவிட்டிவா இருக்கும். ராஜபாளையமும் இருக்கும், ஆனால் அதை காட்டிலும் கோம்பை வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டாளுக மட்டும் பழகிறோம்னா அவங்க மட்டும்தான் விடும், வேற அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அப்படியே போய் அட்டாக் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே வச்சுக்கிறணும். இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பழகிற மாதிரியும் வளர்த்துக்கிடலாம். அதே மாதிரி வெளியே அவுட்டு விட்டு கொஞ்சம் அங்கிட்டு கிட்டுமா கொஞ்சம் இதாச்சுன்னா அது கொஞ்சம் க்ரியோசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டு வளர்த்தோம்னா வெளியாள் யாரையும் வீட்டுக்குள்ளே விடாது.
1: இப்போ இதுக்கான உணவு தேவைகள் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து நீங்கள் பராமரிப்பு அப்படின்னு பண்ணும்போது இந்த நாய் இனங்களுக்கான தேவை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அசைவமும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க?
2: இப்போ நம்ம குட்டியிலேருந்தே பழக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடவே கொடுத்து வளர்த்தாலும் அது அப்படியே அதுக்கே பழகிக்கிறோம். அப்படின்னா வீக்ஸ் ஒன்று வீக்ஸ் ரெண்டு டைம் வந்து கறி நம்ம இறைச்சி கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் சிக்கன் கறி கடைகளில் வரும், பேக் பண்ணியே வரும். லைவ் இது இல்லாமல் பேக்கிங் சிக்கன் வரும், அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிடுவோம் ஃப்ரிட்ஜில். அது சோறு பொங்கையில் அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு பொங்கி பொங்கி கொடுப்போம். அது வந்து ரேட் ரொம்ப கம்மி, ஒரு கிலோவே 60 ரூபா 70 ரூபா தான் இருக்கும். அப்படிங்கிற நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினோம்னா ஒரு வாரம் 10 நாள் 1 மாதத்து அப்படியே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பால் முட்டை அந்த மாதிரி போட்டு நம்ம வளர்த்துக்கிடலாம்.
1: நீங்கள் விற்பனைக்கும் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு குட்டியோட ரேட் எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் வந்து லாபமும் இருக்குது?
2: இப்போ குட்டியோட ரேட் வந்து குவாலிட்டிக்கு தக்கன குட்டி, 3000 ரூபாய்க்கும் குட்டி இருக்குது, 15000 ரூபாய்க்கும் இருக்குது, 25000 ரூபாய்க்கும் குட்டி இருக்குது. அதோடய மதர் ஃபாதர் குட்டி எப்படி இருக்கோ அந்த இதுக்கு தக்கன நம்மகிட்ட பிரீடுக்கு தக்கன காசு, குவாலிட்டிக்கு தக்கன காசு இருக்குது. இப்போ நல்ல குவாலிட்டி நல்ல ஸ்லோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, நல்ல ஹைட்டு வெயிட்டு அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தக்கன குட்டி ரேட்டு தனி. இப்போ சும்மா நார்மல் டாக் மாதிரி இருந்தால் அதுக்கு தனி ரேட்டு, அந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. மதர் ஃபாதரை வச்சு தான் அந்த குட்டியோட ரேட்டு பிரிப்பாங்க.
1: இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல ஹை குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் அதிக ரேட்டில் விற்றுருக்கீங்க அப்படின்னா என்ன?
2: நாங்கள் அதிக ரேட்டுக்கு விற்றுருக்கோம்னா ஃபீமேல் 10 ரூபாய்க்கு விற்றுருக்கோம், மேல் வந்து 25 ரூபா வரைக்கும் விற்றுருக்கோம். அதிக ரேட்டுக்கு 3000 ரூபாய்க்கும் விற்றுருக்கோம், 25000 ரூபாய்க்கும் குட்டி விற்றுருக்கோம்.
1: அப்போ இப்போ வந்து நாய் வளர்க்குறதும் வந்து ஒரு நல்ல தொழிலாக மாறிட்டே வருது. இப்போ நாய் வளர்க்குறதுல நிறைய பராமரிப்பு அப்படின்றதும் இருக்கும். இப்போ அதற்கான பராமரிப்புன்றது நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? உணவு வகைகளாக இருக்கட்டும், இல்லை தடுப்பூசியாக இருக்கட்டும், நோய் மேலாண்மையாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க?
2: இப்போ குட்டிகள் வந்து கரெக்டாக அந்த குட்டி போட்டு 45 நாளில் தடுப்பூசி போட்டுறணும். தடுப்பூசி போட்டோம்னா தான் அதுக்கு வந்து எந்த நோய் நொடிகள் வராது. அதுக்கடுத்து 45 நாளில் ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டோம்னா திரும்ப அதுக்கடுத்து ஒரு 21 நாள் 22 நாள் கழித்து செகண்ட் வேக்சின், அதுக்கடுத்து 1 மாதம் கழித்து இந்த ரேபிட் தடுப்பூசின்னு சொல்கிறாங்களே அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் கிடைக்கும், அந்த ஊசி வாங்கி போட்டுக்கிறணும். இந்த ஊசியெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக போட்டோம்னா எந்த நோயும் வராது. திடீர்னு அந்த டாக் வந்து நம்மளை கடித்தாலும் நம்மளுக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அந்த தடுப்பூசியெல்லாம் நம்ம போடலைன்னா இந்த ரேபீஸ் வர்றது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களா அந்த மாதிரி வரும். இல்லை தெருநாய்கள் கூட சண்டை போட்டுச்சுன்னா நாய்களுக்கு புண்ணாயிரும், திடீர்னு வெறி நோய் மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நம்ம குட்டிகளுக்கு வந்து தடுப்பூசி வந்து கண்டிப்பாக போட்டுறணும். அதே மாதிரி பெரிய நாய்க்கு வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 1 இயருக்கு ஒருக்கா தடுப்பூசி போட்டுக்கிறணும். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது.
1: இப்போ நீங்கள் வந்து குட்டியாகவே விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நாய் வந்து அதோட அந்த இனப்பெருக்க காலகட்டம் அப்படின்றது இருக்குது, அந்த நேரத்தில் அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கணும்?
2: இப்போ நாய் சேல்ஸ் பண்ணுறது அதோட அந்த இனப்பெருக்க காலம் வர்றது

0: வரைக்கும் பார்த்துட்டு தான். ஏன்னா அந்த இனப்பெருங்க வந்துருச்சுன்னா நாயை தூக்கி நாங்கள் கூண்டில் அடைச்சிருவோம், வெளியெல்லாம் விட மாட்டோம். ஒரு மாதத்துக்கு நாயை வந்து இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு குள்ளேயே போட்டு வளர்ப்போம். வெளியே விட்டோம்னா ஏதாவது சண்டை போட்டுரும், இல்லை அங்கிட்ட கிட்டும் ஓடும், அந்த மாதிரி போச்சுன்னா அது களைச்சிரும் சொல்லிடுவாங்க, கருவு களைஞ்சிரும் அப்படின்ட்டு. வேறு டாக் கூட சண்டை போட்டாலும் அது இதாகிரும், அபாசன் ஆயிரும். அதனால் அந்த ஒரு மாதத்துக்கு வந்து டாக்கை இது பண்ணி கொஞ்சம் பராமரிச்சுட்டே வந்துட்டு அடுத்து குட்டி போட்ட பிறகு தான் நாயை வெளியவே விடுவோம். அது தட்டியும் உள்ளே லாக் பண்ணியே தான் வச்சுருப்போம்.
1: இப்போ குட்டி பிறந்து எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க?
0: இப்போ குட்டி பிறந்து ஒரு 30 நாள் to 45 நாள் அந்த ரேஞ்சில் குட்டியை நாங்கள் கொடுப்போம். அது வந்து இப்போ ஒரு 15 நாளில் தான் கண்ணே திறக்கும் குட்டி போட்டு. அந்த 15 நாளைக்கு அப்புறம்தான் அது ஒரு 18 நாள் 20 நாள் ஆன பிறகு கொஞ்சம் பால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழக்குவோம். பழக்கினோம்னா கொஞ்சம் தாய்ப்பால் சாப்பிட்டாலுமே அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டே வந்துச்சுன்னா ஒரு 30 நாள் to 35 நாளில் கொஞ்சம் குட்டி நல்லா குவாலிட்டி ஆயிரும். அடுத்து ஒரு 30-40 நாளில் நாங்கள் வேக்சின் போட்டு கொடுக்க சொன்னால் போட்டு கொடுப்போம். அப்படின்னா அந்த வேக்சினும் வாங்கி அவங்க அந்த பேக்லேயே போட்டு குட்டியும் அதுகிட்டே அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவோம்.
1: இப்போ நீங்கள் எதுவும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பீங்களா? அதாவது ஒரு தடவை நீங்கள் குட்டியை கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி வளர்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பீங்களா?
0: அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ குட்டி வாங்கிட்டு போகிறாங்கன்னா வெறும் சோறு மட்டும் போடக்கூடாது. குட்டிகளில் வந்து குட்டிகளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுத்தா தான் அது குட்டியோட அந்த வளர்ச்சி வந்து வரும். இவங்க வாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு வெறும் சோறு தண்ணி அந்த மாதிரி போட்டாங்கன்னா அந்த குவாலிட்டி வராது. இப்போ குட்டி வாங்கிட்டு போனோடனே என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்பப்போ ஊசி போடணும், அதுக்கான மெடிசன் எப்படி எப்படி கொடுக்கணும், கால் கீழ் வளையுதும்பாங்க. இப்போ ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு, இப்போ எதுவும் ஓடுது ரன்னிங் போது எதுவும் கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்குரிய எல்லா இதுவும் நாங்கள் சொல்லிடுவோம் ப்ராப்பராக.
2: கந்த கடம்பனே கதிர்காம வேலனே எட்டு குடி முருகனே முத்துக்குமார

0: கொடுப்பீங்களா?
1: பயிற்சிகள் கொடுப்போம், நீச்சல் போடுவோம், ரன்னிங் ஓட விடுவோம், தோட்டத்துக்கள் ஏதாவது பண்ணி அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா அதுகளை விரட்ட விடுவோம். அடுத்து வந்து எப்படி ஆள்கிட்ட கை கொடுக்க சொல்லுவோம், ஷேக்கன் பண்ண சொல்லுவோம், சீட் உட்காருனா உட்காரோம், எந்தினா எந்திக்கும், அந்த மாதிரிலாம் கோச்சிங் கொடுப்போம். அடுத்து ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு போனால் எப்படி நிற்கணும், ஷோவில் போய் எப்படி இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுப்போம்.
0: அப்போ நீங்கள் உங்களோட நாய்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கண்காட்சி அந்த மாதிரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அங்கே உங்களுக்கான அந்த பரிசு அங்கீகாரம் அதெல்லாம் கிடச்சிருக்கா?
1: கிடச்சிருக்கு. தென்காசி, ராஜபாளையம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஷோக்கெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு போனோம்னா அந்த நாய்க்கு வந்து இந்த நாய் வந்துச்சுனாலே இந்த ஷோக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பரிசு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி நாயும் நம்மகிட்ட இருக்குது.
0: அப்போ அதாவது நாய் அப்படின்றதும் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு தொழிலாக உங்களுக்கு உருவாகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றீங்க. இப்போ நாய் வளர்க்கணும் அப்படின் போது என்னென்ன வகையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளணும்? இது வந்து ஒரு தொழிலுக்கான ஒரு ஆப்ஷன் தான், இதை வந்து செய்கிறவங்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆலோசனைகளை நீங்கள் வழங்குவீங்க?
1: இப்போ நாய் வளர்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இப்போ வீட்டுக்கு மட்டும் காவலுக்கு மட்டும் வேணும்னா கூட வாங்கி வளர்த்துக்கிறலாம். இல்லை வீட்டுக்கிட்ட கொஞ்சம் இட வசதிகள் இருக்குது, ரொம்ப ஏதாவது திருடங்கள் வராங்க, எதுவும் பூச்சி வெட்ட வருது அப்படின்னாலும் அந்த மாதிரியாவும் நம்ம வாங்கி வளர்த்துக்கிறலாம். இப்போ வீட்டில் காம்பவுண்டு எதுவும் இல்லை, வீட்டில் தனியாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு டாக்கு ரெண்டு டாக்கு வாங்கி வளர்த்தோம்னா அது வந்து ஒரு 10 பேர் இருக்கிறதுக்கு சமம். ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி டாக்கு இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து வீட்டில், அதனால் வெளியாட்கள் யாரும் உள்ளே வர முடியாது. இப்போ நம்ம தனியாக இருக்காங்க ஒரு வீட்டில் அப்படின்னா ஒரு ரெண்டு டாக்கு மூணு டாக்கு வாங்கி வளர்க்காங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள யாருமே உள்ளே போக முடியாது, திருடங்கள் கூட உள்ளே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பானது. அதனால் அது வாங்கி வளர்க்குறது நல்லது தான்.
0: அதுலேயும் வந்து நீங்கள் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி ஒரு தொழிலாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியையும் நீங்கள் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. கேட்டுட்ருக்க விவசாய பெருமக்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா பண்ணை இடங்கள் வச்சு வளர்க்குறவங்க இதையும் ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றலாம். ஏன்னா நிறைய நீங்கள் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களுக்கும் நீங்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கேட்குற நேயர்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்.
1: வேறு எதுவும் தகவல் தெரியும்னா என் மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து 999-402-8807. என் பேர் அசோக்குமார், ராஜபாளையம்.
2: இதுவரை நாய் வளர்ப்பு குறித்து தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் என் அசோக்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். இனி வேளாண் தகவல். இன்றைக்கி வேளாண் தகவலில் மரங்களோட அடர்த்தியை குறைப்பதால் என்னென்ன நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மரப்பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மரத்தோட அடர்த்தியை குறைக்கிறது. அடர்த்தியை குறைக்கிறதுங்கிறது கவாத்து பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ஏக்கர் நிலத்தில் இருக்கிற மொத்த மரத்தோட எண்ணிக்கையை பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையில் நாம் பராமரிக்கிறது தான் மரங்களின் அடர்த்தி குறைத்தல்ங்கிறது. அதாவது நிலத்தில் இருக்கிற பலவீனமான அல்லது அதிகப்படியான மரத்தை நீக்கணும். இப்படி பண்ணுறனால மற்ற மரங்கள் நல்ல பருத்து வளரும். வேளாண் காடுகளில் மரத்தோட எண்ணிக்கையை அதாவது மரத்தோட அடர்த்தியை குறைக்கிறனால நிறைய நன்மைகள். மரங்களுக்கு இடையே போட்டி குறையும். மரத்தோட சரியான வளர்ச்சிக்கு தண்ணி, ஊட்டச்சத்து, சூரிய ஒளி இதெல்லாம் அவசியம் இல்லையா? மரம் அடர்த்தியாக இருந்தால் ஒரு மரம் மற்ற மரத்தோட போட்டியிடுறனால மரங்கள் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும். மரத்தோட எண்ணிக்கையை குறைச்சோன்னா இந்த போட்டியை தவிர்க்கலாம். மரத்தோட வளர்ச்சியும் சுற்றளவும் அதிகமாகும் இப்படி நம்ம மரத்தோட எண்ணிக்கையை குறைக்கிறனால. ஊட்டச்சத்துக்கான போட்டி குறையிறனால மரம் வேகமாக வளரும், கிளையெல்லாம் படர்ந்து வளரும், மரம் அகலமாக குடை விரித்த மாதிரி வளரும். அதனால் மரத்தோட பருமன் அதிகமாகும், அதாவது சுற்றளவு அதிகமாகும். டிம்பர் மரத்தோட தரம் இதனால் அதிகமாகுது. மரத்தை நெருக்கமாக நட்டு 5 வருஷத்தில் அடர்த்தியை குறைச்சோம்னா மீதி இருக்கும் மரம் நேராக கிளை இல்லாமல் வளர்ந்துருக்கும். அதனால் தடிமரம் சீராக இருக்கும். 6:6 அப்படிங்கிற அளவில் அடர்த்தி குறைக்கிறது அவசியம். உதாரணமாக கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஏக்கருக்கு 6:6 இடைவெளியில் 1210 மரம் நடவு செஞ்சிருந்தா அந்த மரத்தால் லாபம் கிடைக்காது. இந்த மரத்தை 25 வருஷம் கழித்து அறுவடை செஞ்சால்

இருந்தாலும் 3 அடி சுற்றளவு தான் இருக்கும். டிம்பர் மரத்தோட சுற்றளவு குறைவாக இருந்தால் மரத்தில் வைரம் இருக்காது, அதாவது ஹார்ட்வுட் இருக்காது. மரத்தோட பெரும்பாலான பகுதி வெள்ளை மரமாக தான் இருக்கும், அதாவது சாப்வுட்டாக இருக்கும். மரத்தோட உயரம் 30 அடிக்கு மேலே இருந்தாலும் தரமில்லாத மரமாக தான் இருக்கும். அதனால் மகசூலை உறுதி செய்கிறதுக்காக 50% மரத்தை நம்ம அகற்ற வேண்டியது அவசியம். 50% மரத்தை அகற்றினதுக்கு அப்புறமா 12 அடி அப்படிங்கிற இடைவெளியில் 302 மரம் தான் இருக்கும். மரத்தோட எண்ணிக்கை குறைந்தாலும் மரம் பருத்து வளர்ந்து சுற்றளவும் அதிகமாக இருக்கும். உதாரணமாக 25 வருஷம் வளர்ந்த மரத்தோட சுற்றளவு 10 அடிக்கு அதிகமாக இருந்தால் 150 லிருந்து 200 கன அடி அறுவடை கிடைக்கும். 2 மரத்துக்கு இடையில உள்ள பகுதியில் நிழல்ல வளரக்கூடிய கிழங்கு வகையும் சாகுபடி செய்யலாம். இப்படி வெட்டக்கூடிய இளம் மரத்தை விற்பனை செஞ்சு அதுலேயும் நம்ம வருமானம் எடுக்கலாம். உதாரணமா தேக்கு இளமரம் 1 டன் 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 10 லிருந்து 20 அங்குலம் சுற்றளவு உள்ள மரம் கம்பத்துக்கு வாங்குறாங்க. சவுக்கு கம்பத்துக்கு பதிலாக இந்த இளம் மரத்தை பயன்படுத்தலாம். தரமான இளமரம் பீடிங் அறுக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும். மகோகனி 16 அங்குலத்துக்கு அதிகமான சுற்றளவு இருந்தா பிளைவுட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். 16 அங்குல சுற்றளவு உள்ள மகாகனி மரத்துக்கு பண்ணை விலை 1 டன் 6000 லிருந்து 7000 வரை கிடைக்கும். இளம் மலைவேம்பு மரத்தை மரக்கூழ் தயாரிக்க விற்பனை செஞ்சா 1 டன்னுக்கு 2000 லிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும். எரிபொருளுக்காக மற்ற மரத்தெல்லாம் நம்ம விற்பனை செஞ்சோம்னா 1000 லிருந்து 1500 ரூபாய் விலை கிடைக்கும். மரம் அடர்த்தியா இருந்தா எரிபொருளுக்கான மரத்தோட விலை கொஞ்சம் கூட கிடைக்கும். நீர் மருது, குமிழ் மரம் இதோட பட்டையெல்லாம் மதிப்பு அதிகம். இதுல இருந்து மருந்து தயாரிக்கிறனால நல்ல விலை கிடைக்கும். மரத்தையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால அடர்த்தியான நடவு செஞ்சிட்டோம்னா பல வருஷத்துக்கு அப்படியே விடக்கூடாது. 4 லிருந்து 6 வருஷத்துல அதிகமா இருக்க மரத்தை நிலத்திலிருந்து நீக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மர விவசாயத்தில் இது ஒரு முக்கியமான செயல்முறை. தயக்கம் இல்லாமல் கூடுதலாக இருக்க மரத்தை நீக்கினா மட்டும்தான் மற்ற மரம் நல்லா தடித்து பருமனாக அதிக சுற்றளவோடு வளரும். 12க்கு 12 அடி, 12க்கு 15 அடி, 15க்கு 15 அடி இந்த இடைவெளியில் டிம்பர் மரத்தை நடலாம். மரத்துக்கு மரம் இந்த அளவு மாறலாம். இருந்தாலும் பொதுவாக பெரும்பாலான மரத்தை இந்த இடைவெளியில் நடலாம். வேளாண் தகவல் கேட்டோம். தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. கோரையை கொல்ல கொள்ளுப்பயிர் விதை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை நிறைவாக விடை பெறுமுன். செம்மரத்திற்கு வாய்க்கால் பாசனம் அவசியம் இல்லை. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

நேரம் இரவு 7:59 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மதியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோரின் முயற்சி காரணமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகள் முன்கூட்டியே எட்டப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வதோதராவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவு

குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வதோதராவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எந்தவொரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மைபாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் தாவேக அரசு இதற்கான உறுதிமொழி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களில் அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை போக மீதமுள்ள கடன் தொகையை கட்டாயப்படுத்தி வசூல் செய்யும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். நிலுவைத் தொகையை செலுத்த இயலாதவர்களுக்கு புதிய கடன்கள் வழங்க மறுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரம் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:05.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் இரவு 8:07. நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். இது மதுரை தென்றல். ஒலிக்கிருக்கும் முதல் பாடல்

0: எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
1: ஏலே உங்களுக்கு மேட்டர் தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலகேம் பூந்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா
0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
4: நேரம் இரவு 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிறைவு பெற்றது மதுரை தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இது நம்ம ஏரியா.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக அக்டோபர் 1ஆம் தேதி அன்னி பேசன்ட் அம்மையார் அவர்கள் பிறந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பெண் விடுதலைக்காக போராடியவர், சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். லண்டனில் பிறந்தாலும் நமக்காக போராடிய அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி பேச வர்றாங்க மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி கணினி அறிவியல் 2ஆம் ஆண்டு மாணவி கே. சுருதி.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நாம் நினைவு கூற போகும் மகத்தான நபர் யாரென்று தெரியுமா? இந்திய விடுதலை போராட்டத்திலும் சமூக பணிகளிலும் தனித்துவமான இடத்தை பெற்ற ஒரு மகத்தான பெண்மணி. ஆம், அன்னி பெசன்ட் அவர்கள்தான். இவர் பிறந்த இடம் இங்கிலாந்து, ஆனால் வாழ்ந்த இடமும் பணியாற்றிய இடமும் இந்தியா. ஒரு பெண்ணாக இருந்தும் இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய வீராங்கனை என்று கூட கூறலாம். அன்னி பெசன்ட் அவர்கள் அக்டோபர் 1, 1847 லண்டன் நகரில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அறிவாற்றலுடன் கூடிய ஆர்வம் கொண்ட பெண். தன்னுடைய 19வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய திருமண வாழ்வில் சில சிக்கல்கள் உருவாயின. பெசன்ட் சுதந்திர சிந்தனையுடன் இருந்ததால் பழைய மரபுகள், சமுதாய கட்டுப்பாடுகள் இவருக்கு பிடிக்கவில்லை. இதனால் திருமண வாழ்க்கையை விட்டுவிட்டு சமூக சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி என்று பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தார் அன்னி பெசன்ட் அவர்கள். இவர் இங்கிலாந்தில் பெண்களின் உரிமைகள், குழந்தைகளின் கல்வி, தொழிலாளர்களின் நலன் போன்றவற்றிற்காக போராடினார். குறிப்பாக தியோசோபிக்கல் சொசைட்டி என்ற ஆன்மீக அமைப்பில் சேர்ந்தது இவருடைய வாழ்வையே மாற்றியது. 1893 இவர் இந்தியா வந்தபோது இந்து மதம், வேதாந்தம், பண்பாடு ஆகியவற்றின் ஆழமான சிந்தனைகள் இவரை ஈர்த்தன. தியோசோபிக்கல் சொசைட்டி என்ற அந்த சங்கத்தின் தலைமையகம் சென்னை அருகே அடையாறில் இருந்தது. இதுவே இவரை இந்தியாவுடன் நெருக்கமாக இணைத்தது. அன்னி பெசன்ட்டின் மிகப்பெரிய பங்களிப்பு கல்வித்துறையில்தான். இவர் இந்திய இளைஞர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக 1898 சென்ட்ரல் இந்து கல்லூரியை பனாரஸில் நிறுவினார். பின்னர் அது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. இன்றும் BHU இந்தியாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. பெசன்ட் அவர்கள் கல்வியை வெறும் பாடசாலை படிப்பாக மட்டுமே நினைக்கவில்லை. மனிதனின் சிந்தனை, ஒழுக்கம், ஆன்மீகம் எல்லாம் சேர்ந்து வளர வேண்டும் என்பதே அவருடைய பார்வை. அன்னி பெசன்ட் அம்மையார் அரசியலிலும் தீவிரமாக ஈடுபட்டார். இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஆழமான எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. 1916 இவர் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கினார். இதன் முக்கிய நோக்கம் இந்தியா இந்தியர்களால் ஆளப்பட வேண்டும் என்பதே. அந்த காலத்தில் பாலகங்காதர திலகர் போன்ற பெரிய தலைவர்களும் ஹோம் ரூல் இயக்கத்தில் அவருடன் இணைந்தனர். இவரது பேச்சுகள், கட்டுரைகள், கூட்டங்கள் இவை அனைத்தும் இளைஞர்களின் ரத்தத்தை கொதிக்க செய்தன. சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்று மக்கள் உறுதியுடன் குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். இவருடைய ஓய்வற்ற முயற்சியின் பயனாக 1917 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னி பெசன்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நினைத்து பாருங்கள், ஒரு வெளிநாட்டு பெண் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது இவர் இந்தியாவுக்காக செய்த அர்ப்பணிப்பின் சான்று. அன்னி பெசன்ட் பெண்களின் கல்வி, சமூக முன்னேற்றம் ஆகியவற்றுக்கும் மிகுந்த அக்கறை காட்டினார். பெண்கள் சமூகத்தில் சம உரிமை பெற வேண்டும் என்றும், அவர்கள் கல்வி கற்க வேண்டும், அரசியல் உரிமைகளிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது அந்த காலத்தில் மிகவும் துணிச்சலான சிந்தனை. அன்னி பெசன்ட் ஆன்மீக சிந்தனையிலும் முக்கிய பங்களிப்பு செய்தார். இவர் இந்திய தத்துவங்களை மேற்குலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தினார். பலர் இவரின் வாயிலாகவே வேதாந்த சிந்தனைகளை அறிந்து கொண்டனர். இவரது வாழ்நாளின் கடைசி பகுதியிலும் இவர் அடையார் நகரிலேயே தங்கியிருந்தார். 1933 செப்டம்பர் 20 இவர் மறைந்தார். அன்னி பெசன்ட் இந்திய சுதந்திரத்திற்கும் கல்வி வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியதால் மத்திய மாநில அரசுகளும் வெவ்வேறு விதங்களில் அன்னி பெசன்ட் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளன. 1963 இந்திய அரசு அன்னி பெசன்ட் அவர்களை நினைவு கூறும் வகையில் ஒரு தபால் தலை வெளியிட்டது. சென்னை அடையார் பகுதியில் உள்ள தியோசோபிக்கல் சங்கத்தில் அவருக்கென நினைவிடம் உள்ளது. இந்தியாவின் பல இடங்களுக்கு அன்னி பெசன்ட் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சில பள்ளிகளும் கல்லூரிகளும் கூட அன்னி

0: பிளசன்ட் அவருடைய பெயரில் அரசு அங்கீகாரத்துடன் இயங்குகின்றன. பாட புத்தகங்களில் அவருடைய வாழ்க்கை பணிகள் குறித்தும் இடம்பெற்றுள்ளது. அன்னி பெசன்ட் பிறப்பால் ஆங்கிலேயர், ஆனால் உள்ளத்தால் இந்தியர். இந்தியாவின் கல்வி, ஆன்மீகம், சுதந்திர போராட்டம், எதை பார்த்தாலும் இவர் செய்த பணி அழியாதது. எனவே அன்னி பெசன்ட் என்ற பெயர் எப்போதும் இந்திய வரலாற்றில் ஒளிரும். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களின் சமூக சேவை, மாணவர்களின் கல்வி மற்றும் பெண்களின் விடுதலை என நமக்காக அவர்கள் ஆற்றிய போராட்டங்கள் குறித்தும் பல தகவல்களை வழங்கினார் மாணவி கே. சுருதி.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலைத்தாயின் தலைமகன் நவரச நடிப்பை வள்ளலாக வழங்கிய நடிப்பின் இமயம் தொட்டவர், செம்மொழியாம் தமிழ்மொழியை அடுக்கு மொழியில் அழகாய் பேசி அசத்தியவர், உணர்ச்சி மிகு நடிப்பால் எல்லோர் மனதிலும் என்றும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், அவரை பற்றி பேச வர்றாங்க மதுரை மன்னர் திருமல நாயக்கர் கல்லூரி மாணவி பி. அருணா.
1: வணக்கம் நேயர்களே. சிவாஜி கணேசன் அவர்கள் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க போயிருப்பார். அந்த நாடகத்தை பார்த்துதான் அவருக்கு நடிப்பு மேலேயே ஆர்வம் வருது. அப்ப யோசிக்கிறார், நம்ம ஒரு சிறந்த நடிகரா வரணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர் 7 வயசுல ஒரு மேடை நாடகம் நடிக்கிறார். அது என்ன நாடகம்னா ராமாயணம். அதுல அவர் முதல்ல பெண் வேடத்துல நடிச்சு, பிறகு அதை தொடர்ந்து பரதன், சூர்பனகை, இந்திரஜித் போன்ற பல வேடங்கள்ல சிறப்பா நடிக்கிறாரு. அதன் பிறகு சக்தி நாடக சபா நடத்திய நூர்ஜஹான் என்ற நாடகத்துல இவர் நூர்ஜஹான் கதாபாத்திரத்துல நடிச்சதற்காக இவரோட திறமைய பாராட்டுற விதமா பி. ஏ. பெருமாள் முதலியார் அவர்கள் தன்னோட படத்துல இவரை நடிக்க வைக்கணும் தீர்மானிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரியே 1952 பராசக்தி திரைப்படத்தின் மூலமா சிவாஜி கணேசனை திரையுலகுக்குள்ள அறிமுகப்படுத்துகிறார். சிவாஜி கணேசன் பராசக்தி படத்துல அவருக்கு நடிச்சதற்காக சம்பளமா 250 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. விதவிதமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதுல திறம்பட நடிப்பது இவரோட திறமையாகும். இவர் மொத்தம் 288 படங்கள் நடிச்சிருக்காரு. தெலுங்குல 9 படமும், ஹிந்தியில 2 படமும் மற்றும் மலையாளத்துல 2 படமும் நடிச்சிருக்காரு. வீர முதல் வலி வரை, காமெடி முதல் கருணை வரை அப்படின்ற மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் நுணுக்கமாக நடிச்சவர். சோகம்னா ஒரு முகபாவனையும் சந்தோஷம்னா ஒரு முகபாவனையும் வெளிக்காட்டி தன்னோட உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்காரு. திராவிட கழக மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்துல பேராசிரியர் சிவாஜியாக நடிச்ச கணேசனோட நடிப்பு திறனை பாராட்டுற விதமா தந்தை பெரியார் அவர்கள் அவரை சிவாஜி கணேசன் என்று கூப்பிட்டிருப்பாரு. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் சிவாஜி கணேசன்ற பேரு நிலைச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது சரித்திர வீரர்களோட கதாபாத்திரம், அதாவது மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வந்து இவரோட வசனத்திற்காக மட்டுமே பேர் பெற்றுச்சுன்னு சொல்றாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல கட்டபொம்மனோட வீரத்தையும் சுயமரியாதையும் உயிரோடு வெளிக்க

0: பாடியிருக்காரு. ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில சிறந்த நடிகருக்கான விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்துல சிறந்த வசனமான "என்னை சுட்டு கொள்ளலாம், ஆனால் அடிமையாக்கி கொள்ள முடியாது" என்ற வசனம் தேசிய உணர்வை வெளிக்காட்டுச்சு. மேலும் இவரோட நகைச்சுவை நடிப்பிற்காகவே பெயர் பெற்ற நிறைய படங்கள்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணியம் பிரம்மச்சாரி, சபாஸ் மீனா, பலே பாண்டியா, ஊட்டி வரை உறவு, இன்னும் சில படங்கள் இவரோட நகைச்சுவைக்காக மட்டுமே பெயர் பெற்றுச்சு. மேலும் இவர் பாவை விளக்கு திரைப்படத்தின் மூலமாக மக்களோட மனதையும் உருக செய்கிறார். இவரோட நடிப்பை பாராட்டி இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதும் பத்மபூஷன் விருதையும் வழங்குறாங்க. அதை தொடர்ந்து கலைமாமணி விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, NTR தேசிய விருது, செவாலியர் விருது போன்ற பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக நம்ம மதுரை ராஜா முத்தையா மன்றத்துக்கு பக்கத்துலயும் இவருக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி பராசக்தியில் ஆரம்பிச்சு படையப்பா முதல் வரை தன்னோட நடிப்பு உத்திரத்தை ஒவ்வொன்றையும் சிறப்பா வெளிக்காட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட சிவாஜி கணேசனை பற்றி பேசினா பேசிக்கொண்டே போகலாம். நன்றி.
1: உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போற்றி இழுப்பது காதல்.

நிகழ்ச்சியில் இருவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடந்து வந்த பாதைகள், நடித்த படங்கள், அதற்காக வாங்கிய விருதுகள் என பல தகவல்களை நமக்காக வழங்கினார் மாணவி பி. அருணா.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் வருகிறது மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாசுதேவனின் குரலில்.

0: in our special series, we bring you an instance of how this vision has been translated into action through the Atal Innovation Mission.
1: Atal Innovation Mission, which was set up in 2016, is Government of India's flagship initiative to promote a culture of innovation and entrepreneurship in the country. Under the Niti Aayog, the mission has taken a holistic approach to ensure creation of a problem-solving innovative mindset in schools and creating an ecosystem of entrepreneurship in universities, research institutions, private and MSME sector. Sharing his thoughts in the Man Ki Baat program on Akashvani in 2016, Prime Minister Narendra Modi had said that government has taken steps to attract new generation towards science and research through Atal Innovation Mission.
2: नई पीढ़ी में विज्ञान के प्रति आकर्षण, टेक्नोलॉजी के प्रति रिसर्च और इनोवेशन और इसी के लिए सरकार ने भी कई कदम उठाए और इसलिए तो मैं कहता हूँ लेटेस्ट एम टू इनोवेट और जब मैं लेटेस्ट एम टू इनोवेट कहता हूँ तो मेरा एम का मतलब है अटल इनोवेशन मिशन. नीति आयोग के द्वारा अटल इनोवेशन मिशन को बढ़ावा दिया जा रहा है. एक इरादा है कि इस एम के द्वारा, अटल इनोवेशन मिशन के द्वारा, पूरे देश में एक इकोसिस्टम तैयार हो. इनोवेशन, एक्सपेरिमेंट, एंटरप्रेन्योरशिप, ये एक सिलसिला चले.
1: टॉकिंग टू आकाशवाणी न्यूज, सोम्या, ए स्टूडेंट, सेड दैट अटल टिंकरिंग लैब्स अंडर द मिशन मेड हर अंडरस्टैंड दैट स्किल्स एंड इनोवेटिव थॉट्स हेल्प स्टूडेंट्स टू मेक देयर फ्यूचर्स ब्राइट.
3: आई एम सोम्या फ्रॉम 9th ग्रेड एट तेलंगाना मॉडल स्कूल बुल्लारम. Before joining ATF classes, I think that studies and subjects were more important for every student. But after joining the ATF class, I learned that how skills and innovative thoughts help students to make their futures bright. Here, I learned many new things like Arduinos and sensors, how they work and how they use in our daily lives.
1: Atal Innovation Mission is creating and promoting a vibrant culture of innovation and entrepreneurship across the length and breadth of India. It is creating employment, products and innovative processes by fostering collaboration, vision and passion. Anupam Mishra, Akashvani News, Delhi.
0: A deep depression over the Bay of Bengal is moving towards the North Andhra Pradesh, South Odisha coast and is expected to cross tonight. The system is likely to cross near Kalingapatnam between tonight and early hours of tomorrow, bringing very heavy to extremely heavy rain and squally winds. Indian men's badminton team settled for the bronze medal after facing a 1-3 defeat to China in the semi-final in Aichi, Japan today. Indian player Lakshya Sen lost the opening match 21-16-21-18 to Shi Yuki before Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty levelled the tie with a 21-11-21-20 win over reigning world champions Liang Wei King and Wang Hyang. The bronze medal takes India's overall tally to 12 medals, 1 gold, 5 silver and 6 bronze. And now, before we end the bulletin, the headlines once again. India reiterates its interests and concerns with the United States regarding act imposing tariffs on countries buying Russian oil and gas. New Delhi rejects Organization of Islamic Cooperation's Jammu and Kashmir reference, says it has nothing to do with internal matters of India. Defence Ministry signs over 810 crore rupees contract with Bharat Dynamics Limited for 160 satellite smart anti-airfield weapons for Indian Air Force. BJP announces party in-charges and co-in-charges for all 36 states and union territories. Deep depression over Bay of Bengal intensifies, heavy rains lash coastal Odisha and Andhra Pradesh. And in Asian Games, Indian men's badminton team settled for bronze, taking overall tally to 12 medals, including 1 gold. And that's all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு, அதில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்?
7: முதல்ல இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்குமா அப்படின்ற கேள்வியை தான் எல்லாருமே முன் வச்சாங்க. முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்குது. அதாவது பிரிக்ஸ் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு ஏன் வேண்டாம் அவங்களுக்கு அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை, முக்கியமாக போர், அப்புறமா ஒரு பெரிய பெருந்தொற்றுல வந்து உலகம் மீண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இந்தியா வந்து அந்த

0: உலகத்தோடைய ஆர்டர், அதாவது ஒழுங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தூக்கி நிறுத்துது. ஸோ இப்போ அது வந்து சில நாடுகளுக்கு பிரச்சனையாக இருக்குது,
1: பிடிக்கலை
0: அப்படின்ற. ஸோ அதனால் இது நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது ஏன் வந்து அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் அப்படின்ற ஒரு நாடு, அப்புறம் யுஏஇன்னு ஒரு நாடு, இந்த இரண்டு நாடுகளும் இப்போ வளைகுடாவில் நடக்கக்கூடிய போரில் எதிர் துருவத்தில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிக்ஸோடைய ஃபுல் மெம்பராக இப்போ இருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் ஃபுல் மெம்பர்ஸாக இருக்குது, ஃபவுண்டிங் மெம்பர்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த இரண்டு முரண்கள் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே போருக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. இவங்க நாலு பேரும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு எப்படி உச்சி மாநாடு நடத்துவாங்க? அதில் இந்தியா போன்ற நாடுகள் நடத்தவே நடத்தாது, இந்தியா
1: தலைமைத்துவத்தில்
0: நடக்காது, இந்தியாவுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவங்களோட எண்ணம் எப்பவுமே அப்படிதான் இருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்தியா வந்து ஈரானியும் யுஏஇயும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, முக்கியமாக ஜி ஜின்பிங் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர் ஏன்னா அவர் உண்மையில முடியல வராமல் விட்டுருந்தா இதை வச்சு பலர் அரசியல்கள் மாறி இருக்கும் அப்படின்றதுனால பரவாயில்ல, நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்காகவாது நான் வந்து போறேன்ற மாதிரி அவருடைய வருகை. யார் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, ஜி ஜின்பிங் வரமாட்டார், புட்டின் அவர்கள் வரமாட்டார், ஸோ யுஏஇ வராது, ஈரான்லேருந்து வரமாட்டாங்க சொன்னால் இது எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ டு பி ஃப்ரங்க், அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு தெரியல. நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிருக்கோம், சிறப்பாக நடத்தி காமிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிக்ஸோட தலைமை, இப்போ பிரிக்ஸோட தலைமை மாதிரி G20-ஓட தலைமை, அதே மாதிரி SCO-ஓட தலைமை, மூன்றுமே இந்தியாவுக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் வந்தது. G20-ஓட தலைமை மோதும் நாம் வந்து என்ன பண்ணோம், உச்சி மாநாட்டோடைய முடிவில் ஒரு உடன்பாடு அப்படின்ற பேரில் ஒரு எட்டப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அதாவது புதுடெல்லி பிரகடனம்னு இப்போ பிரிக்ஸ்லேயும் வந்தது, G20-லையும் புதுடெல்லி பிரகடனம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பிரகடனம், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்றது இப்போதைக்கு எந்த ஒரு கூட்டமைப்பிலையும் வரவில்லை அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த பிரிக்ஸோடைய மாநாடு, பிரிக்ஸுக்கு தலைமை இந்தியா ஏற்குமா, இந்தியாவால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த நாடுகளுடைய அந்த எண்ணம் வந்து செயல்படாமல் போனது. அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாடுகள் இருக்கு, 11 நாடுகள் அஃபீஷியலா, ஆனால் சவுதி அரேபியா இன்னும் டெசிஷன் எடுக்கல. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா இந்த பிரிக்ஸ்ல, கூடவே ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்ட், யுஏஇ, இந்தோனேஷியா வந்திருக்காங்க.
1: 11
0: நாடுகள் இருக்கு. சவுதி அரேபியாவும் வருவதாக இருந்தது, ஆனால் சவுதி அரேபியா வர முடியவில்லை, அவங்க உள்நாட்டு பிரச்சனைனால அவங்க இன்னும் டெசிஷன் எடுக்கல. ஆனால் அவங்களையும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது என்னன்னா, முதல்ல பிரிக்ஸ் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரையே வந்து பிரதமர் மோடி அவர்கள் மாற்றி அமைச்சர். ஜெனரலாக பிரிக்ஸ் முதல்ல வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருக்கும்பொழுது 2001 ஆரம்பிக்கப்பட்ட பேர் தான் வந்து பிரிக், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அவ்வளவுதான். அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா 2007-08 அப்பதான் வந்தாங்க, தொடங்கப்பட்டது 2006 அபிஷியலா தொடங்கினாங்க, ஆனா பிரிக் தான் பேர். சோ அப்ப எடுத்த ஒரு முடிவும் இப்ப இருக்க முடிவும் மாற்றமே இல்லை, பெரிய அதாவது எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரிக் பிரிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸ் ஆ மாறிடுச்சு. சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போக ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா உள்ள வந்திருக்காங்க. சோ அப்ப சவுதி அரேபியா இன்னும் இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணார், எப்படி வந்து இதை சொல்லி புரிய வச்சார் அப்படின்னா, கடைசி செஷன், கடைசி அமர்வு இருக்கு இல்லையா, அந்த அமர்வுல அதோட பேரே RICS தான், அதாவது ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி. இந்த தலைப்புகளுக்கு தான் அந்த உச்சி மாநாடே முடிவடைந்தது. அதனால இதற்கு மேல் சைனா கிட்ட தான் இதோடைய தலைமை இப்போ போகுது. அவங்க இதை தொடர்ந்து நடத்தி தான் ஆகணும். ஸோ இதே பேரில் தான் நடத்த போறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி காமிச்சது பாரத பிரதமருடைய ஒரு பெரிய வரலாறு படைத்தார் அப்படிதான் நம்ம
1: சொல்லுவோம். நிச்சயமா இப்போ இந்த உலக நாடு தலைவர்களை வரவேற்ற விதம் கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கலை கலாச்சாரம் நன்மையான விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற இந்தியாவோட நிலைப்பாட்டை உணர்த்தி இருக்குன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா. அதாவது பாரத பிரதமர் வந்து சிறுதானியத்துக்கு இப்ப மட்டும் இல்ல, ஒரு உணவுக்கான ஆண்டே வந்து ஒரு தனியா கொடுத்தார். அதே மாதிரி எல்லாத்துலயுமே தமிழையும் முன்னிலைப்படுத்துறார்.
1: நிச்சயம். சோ
0: இது வந்து தமிழராக
1: வந்து பரிசு
0: இருக்கட்டும், அந்த பாரத்

0: மண்டபத்துல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த புகைப்படமே ராமநாத சுவாமி கோயில் அந்த 1000 கால் மண்டபத்துடைய புகைப்படமாகட்டும் முறுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஸோ உணவுல எல்லாமே தமிழையும் கலந்து உள்ள கொடுத்து, அதுக்காக மற்றவங்க எல்லாம் விட்டுட்டாங்கன்னா அப்படி இல்லை, ஸோ எல்லாரையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறுதானியத்துக்கு ஏன் அப்படின்னா, இனிமேல் மில்லட்ஸ் இயர் ஆஃப் மில்லட்ஸ் நம்ம கொண்டாடினதுக்கான காரணமே அரிசி கோதுமை இதை நம்பியே இருக்கிறது போக அவைலபிலிட்டி, இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மெனக்கட வேண்டாம்,
1: மெனக்கட வேணாம் ஒண்ணு, இன்னொன்னு மானாவரி பயிர்
0: அதுதான் ரொம்ப மெனக்கட்டு. இதை வந்து நான் இதுக்கு வந்து தண்ணீர், ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அந்த எல்நீனோ லாலினா இதெல்லாம் நிறைய சொல்றாங்க, பருவநிலை மாற்றம் கால மாற்றம் இருக்கு. ஸோ அதனால நெருக்கமான காலத்துல நம்மளால வந்து பெரிய லெவல்ல பயிர் பண்ண முடியல, இல்ல நிறைய மழை பெய்யுது மழையே இல்லை, இந்த மாதிரி தருணங்கள்ல கூட சிறுதானியங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றத முன்னெடுத்துதான் இதை வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும், இதெல்லாம் வந்து வந்த நாடுகளில் நிறைய பேருக்கு தெரியாதனா பிரேசிலுக்கு நல்லா தெரியும், பிரேசிலும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆனால் இந்த அரேபிய நாடுகள் இப்போ யூஏஇயா இருக்கட்டும், ஈஜிப்டா இருக்கட்டும், எத்தியோப்பியா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் சில இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரஷ்யா அவங்க ரொம்ப பெரிதாக பார்த்தார்கள் இந்த விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி சீனாவுமே கூட, நம்ம இந்தியாவும் சீனாவும் பழம்பெரும் நாகரிகங்கள், சைனாவும் ஒன் ஆஃப் த ஏன்ஷியல் சிவிலைசேஷன், ஒரு 5000-6000 இயர்ஸாக இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சிவிலைசேஷன், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு இந்தியாவுக்கும் சீனாவும். ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் பண்றோம் அப்படின்றது வேற, ஒரு நாட்டுடைய தலைவர்கள் வராங்க, அதுலயும் அந்த நாட்டுடைய அதிபர்கள் வராங்க, அரசர்கள் வராங்க, அரசர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க, அந்த இடத்துல நான் வந்து சிறுதானியத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த இடத்துல நான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருந்தேன்,
1: நமக்கான சந்தை வாய்ப்புகளை கூட உருவாக்குறோம் இல்லையா.
0: பாரத் மண்டபத்தில் தனியா ஸ்டால்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து எல்லா நாட்டுடைய உணவு, எல்லா நாட்டுடைய கலாச்சாரமும் இருந்து அதுல நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சாரத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் பல்வேறு நாடுகளுக்கு. பிரிக்ஸ்ல மாத்திரம் இல்ல, நான் சொல்ல G20 இருந்தே எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜிஐ அந்த குறியீடு இருக்குஷர் குடி இருக்கு, அதுல இருந்து எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், திண்டுக்கலா இருக்கட்டும், எதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி குறியீடுகள் கொண்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களுக்கு.
1: இப்போ இங்க வந்த தலைவர்கள்லாம் வந்து அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில தான் நம்மளுடைய நடவடிக்கைகளும் இருந்தது அப்படின்ற விஷயம். இப்போ இந்த 11 நாடுகள் கூட்டமைப்பா உயர்ந்து இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சார், இந்த கூட்டமைப்பினுடைய வெளிப்பாடு எதனுடைய வெளிப்பாடா இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ மேலும் மேலும் நாடுகள் அதுல சேர்றாங்க அப்படின்னா எதை உணர்ந்து அதுல சேர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க?
0: 2001 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி, பிரிக் அப்படின்றதுல இருந்து பிரிக்ஸ் ஆகி பிரிக்ஸ் பிளஸ் ஆ மாறின வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் விஷயம் வந்து உலக ஒழுங்கு. உலக ஒழுங்கு ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. வளர்ச்சி அப்படிங்கிறது உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா ஒரு எக்கனாமிக் டைலாகாக ஆரம்பிக்கப்பட்டதான் பிரிக்ஸ். ஒரு பொருளாதாரம் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், வளர்ச்சி சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், உலக ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த 4 நாடுகளுக்கு எதெல்லாம் காமனான இன்ட்ரெஸ்டா இருக்கும், காமனா பேசக்கூடிய இதெல்லாம் இருக்கும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது பிரிக்ஸ். இன்னைக்கும் அதோட வேல்யூஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
1: இப்போ இந்த கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து மனசுக்குள்ள வச்சுதான் இத்தனை நாடுகள் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்றவங்களுடைய பார்வையை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த அமைப்புக்கு நோக்கம் இருக்கும்ல சார், நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்குன்னா இவங்களுடைய நோக்கம் குறிக்கோள்கள் சர்வதேச அளவுல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சார், என்ன நோக்கம் என்ன குறிக்கோள் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம்?
0: மல்டி போலர் வேர்ல்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நோக்கம். அதே மாதிரி கம்பைன்டு க்ரோத், ஸோ எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வளர வேண்டும், எந்த இடத்துலையுமே தடைகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு துருவமாக போகக்கூடாது, பொருளாதார ரீதியாக எந்த நாட்டையும் தனிமைப்படுத்தக்கூடாது. ஒரு நாடு நினைக்குது இது இவங்களுக்கு இது கொடுக்க கூடாது அப்படின்னா அது கொடுக்காம விடக்கூடாது. இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கூட்டமைப்பு அதை தான் முன்னிலைப்படுத்தியது. முதல்ல அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி பொருளாதார கூட்டமைப்பு தான் முதல்ல இது. ஆனா பிரிக்ஸ் ஆரம்பத்திலிருந்து பல துருவங்களை கொண்ட கூட்டமைப்பாகத்தான் ஆரம்பிக்க பட்டது, பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாக தான் வளர்ந்தது, பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாக இப்பவும் இருக்கிறது. சோ இப்போ வந்து எந்த நாடு இப்போ உள்ள வந்ததுனாலும் அவர்களுக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான். டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அந்த நாட்டில இருந்து எடுத்துட்டோம் இல்லைனா அந்த நாட்டுக்கு நாங்க டாலர் கொடுக்க மாட்டோம்னு அமெரிக்கா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடு பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு அழிஞ்சு போயிடும். சோ அதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல டி டாலரைசேஷன் அப்படின்றது எல்லா நாடுகளும் பேசுறாங்க. அப்ப டி டாலரைசேஷன் பேசும்போது இது எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது 2024 1994 நடந்த கசான் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அப்ப வந்து எடுத்துட்டு வந்த முடிவு வந்து பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது இந்தியா அதை வேண்டாம் என்று சொன்னது. ஏன் அப்படின்னா திரும்ப ஒரு பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் கரன்சியா இருந்தாலும் இந்த பிரிக்ஸ் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் சைனா. சோ அப்ப சைனாவோட டாமினேஷன் இந்த நாட்டுகளுக்குள்ள வந்துரும். அதனால

0: டாலரும் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வெளில போகும்போது யுவானோட டாமினேஷன்ல நம்ம உள்ள போயிடுவோம். ஸோ மற்ற நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனை. அதனால இந்தியா அன்றும் சொன்னது இன்றும் சொல்கிறது என்னன்னா பிரிக்ஸ் கரன்சின்றது வேண்டாம், ஆனா நாம இரண்டு நாடுகளுக்கான வர்த்தகத்தை இந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தில் செய்து கொள்வோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு நாட்டுடைய டாமினேஷன் ஒரு குரூப்ல இருக்காது. உலகத்தினுடைய எல்லாருமே சொல்றது இப்போ ஒத்துக்கிறது என்னன்னா பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர். ஸோ பிரிக்ஸ் தான் அடுத்த உலகத்தின் ஒழுங்கு அப்படின்னும் போது இந்த ஒழுங்கு ஆரம்பிக்கும் போதே ஒழுங்கினமா போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ இந்த ஒரு நாட்டுடைய நாணயத்தோடைய டாமினேஷன் வரக்கூடாதுன்றதுனால இப்போ இந்தியா எடுத்த அந்த முடிவுக்கு இன்று மற்ற நாடுகளும் ஆமாம் இது கரெக்டான ஒரு முடிவுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அடுத்த கட்ட உலகம் மாறும்பொழுது ஒரு பைலேட்ரல் ட்ரேட் இருக்கும் போது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தை வைத்துக் கொண்டால் எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் மற்ற உலக நாடுகள் செல்லாது அப்படின்ற இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்று வந்து அது உறுதியாக நின்றது மட்டுமல்லாமல் இன்று எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. கரெக்ட், ஒவ்வொரு நாடுகளுக்கும் உள்ள அந்த வர்த்தகம் என்பது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயமே முடிவு செய்து கொள்ளும் அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் எந்த நாடும் செல்லாது.
1: அதாவது ஒரு உலகத்தோட
0: சீரான வர்த்தகம் இருக்கும்.
1: இதுல வந்து இன்னொரு பார்வையும் பார்க்கலாமா சார், நம்ம என்னன்னா ஆதிக்கம் செலுத்தல அப்படின்னாவே அப்போ அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நிலைமையே வந்து
0: இருக்காது.
1: அப்போ ஒரு அமைதி ஒரு சமாதானம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாடுகளுக்கு இடையே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம இந்தியா முன்வைக்கிறாங்க.
0: கண்டிப்பா பிரிக்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்கான காரணமே இந்தியா தான். சோ இந்தியா வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் பின்தங்கிய நாடுகள் அதாவது குளோபல் சவுத்தோடைய ரெப்ரசன்டேஷனா தான் இந்தியா இருக்கு. நம்ம ஜெனரலா பாக்குறது பாரத பிரதமர் ஓகே இந்த இந்தியாவுடைய தலைவர் அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது, ஆனா உலகத்தோடைய பின்தங்கிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவம் இன்னைக்கு இந்தியாவிடம் பாரத பிரதமர் இருக்கிறது. அதே மாதிரி இவர் வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்காக முக்கியமா பின்தங்கிய நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் இந்தியாவிடம் இருப்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவர் பண்ணார். அந்த ஒரு டெசிஷனை தான் நம்ம வந்து பிரிக்ஸ்ல நம்ம காமிச்சோம். இப்ப சோ எஸ்யூ ஆகட்டும் பிரிக்ஸ் ஆகட்டும் நாளைக்கு G20 ஆனாலும் இந்தியாவுடைய முடிவுகள் இந்தியாவுடைய அட்வைஸ் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னா இந்தியாவுக்காக மட்டும் அந்த விஷயம் எடுக்கல, நம்ம அந்த பின்தங்கிய நாடுகளுக்காகவும் சேர்த்து தான் நம்மளுடைய டெசிஷன் எடுக்கிறோம். உலகம் எல்லாமே ஒரு குடையின் கீழ் அமைதியும் வளர்ச்சியும் நோக்கி ஒரு பயணமாக ஏற்றுக்கொள்ள ஒரு தலைமை தேவை, அதுதான் இருக்கு. அது வந்து இந்தியா செய்வதுதான் சிறப்பா செஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்மளுடைய குரல் மட்டும் அல்லாமல் பின்தங்கிய நாடுகளின் குரலாக இந்தியா ஒலிக்கிறது. குளோபல் சவுத்தோட வாய்ஸ் அப்படின்றத குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு தான் நாம சொல்லல, அந்த நாடுகளே சொல்றாங்க.
1: நிச்சயமாக சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30, அரங்கிசை. நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கஞ்சதளாயதாட்சி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமலா மனோகரி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ வரலக்ஷ்மி நமஸ்துப்யம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஸ்ரீராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியின் நிறைவாக வகலாடி போதன லகு திருப்பதி நாராயணசுவாமி இயற்றியது. பெகாக்ராக ஜாவளி ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கிடம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: நான் தான் பார்க்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பார்க்கணும். சரி, குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பார்ப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டில் இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஹலோ, யாருப்பா பேசுறது?
7: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
6: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
7: நீங்க செல்லம்மா தானே?
6: நான் தான் செல்லம்மா, என்னவா?
7: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
6: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
7: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
6: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
7: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: எப்பதாயி பண்ற, கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
7: சரி பாட்டி, பண்ணிரலாம் பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
7: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
6: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
7: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
6: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
7: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
6: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
7: பாட்டி பாட்டி,
6: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
5: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
8: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
8: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
8: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
8: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
8: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
8: வாழ்த்துக்களோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
8: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
8: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

நாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான இரவு வணக்கம். நேரம் இரவு 10:53 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திரம் பானுமதி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சகாண்டு 1948 அஸ்வின மாதம் 2ஆம் நாள், பராபவரிடம் புரட்டாசி மாதம் 7ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை நாள் ஒரு குரல் 395ஓடும் மங்கள இசையோடும் தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் வீர மணிகண்டன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 நலமாய் வாழ, இதில் சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 7:40 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியாக கடலும் கப்பலும், உலக கடல்சார் தினத்தையொட்டி சிறப்புரை வழங்குகிறார் மேனாள் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் தினகரன் அவர்கள். 8 மணிக்கு மதுரத்தன்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய

குட்டிகள் 2026 பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக வளம் வந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9 மணிக்கு அரங்கிசை, மங்களம் சங்கர் அவர்களின் பாட்டு, சுபஸ்ரீ அவர்களின் வயலின், சர்வாஜித் கிருஷ்ணா அவர்களின் மிருதங்கம், சிவராமகிருஷ்ணன் அவர்களின் காஞ்சிரா இசை ஆகியன கேட்கலாம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுர தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை. இதில் தஞ்சாவூர் என் வீரசாமி அவர்களின் கிளாரினட் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் இசைகள் சென்னேஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னேஞ்சல், 1 மணிக்கு விளம்பரங்கள், வானொலி ஒலிகீற்றுகள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்த நேர்முகம், ஊட்டச்சத்து பங்கேற்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர் ஜெனிட்டா ஷர்மிளா அவர்கள், உடன் உரையாடுகிறார் உமா மீனா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 1:45 மாலை செய்திகள் திருச்சி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மதியம் 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல், 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று, மாலை 5:27 குறளமுதம்,

0: நிபுணர் ஜெனிட்டா ஷர்மிளா அவர்கள் உடன் உரையாடுகிறார். உமா மீனா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 1:45 மாலை செய்திகள் திருச்சி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மதியம் 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெற்று மாலை 5:27 குரலமுதம் 395 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக, 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் இதில் மாயி திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல். ஆறு 55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள் சென்னைச்சல். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னைச்சல், 7:25 பண்ணை செய்திகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து கிஷான் வாணியில் எல் நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி SCAD ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8 மணிக்கு செய்தி இருக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமைப்பாளர் மகளிர் நலன் குறித்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தருகிறார் மகப்பேறு மருத்துவர் வி பூமாதா அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர் இதில் என் கண்ணில் பாவை என்றோ நாடகத்தின் தலைப்பு எழுதியவர் அவினாஷி முருகேசன் அவர்கள் சென்னை அஞ்சலாக. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு. இனிமையாக நிறைவு பெற்று மறுநாள் காலை மணி 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் நாளை வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் 11:04 நொடிகள். இன்னும் சில நொடிகளை நாம் கேட்க இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Ashish P. Abraham. India today reiterated its interests and concerns with regard to sanctioning Russia and Iran Act. External Affairs Minister S. Jaishankar met U.S. Secretary of State Marco Rubio on the sidelines of the UN General Assembly session this evening and raised concerns regarding the act. Both leaders also discussed India-US bilateral relations and Gulf and Ukraine situations. US President Donald Trump signed into law the Sanctioning Russia and Iran Act last week, which authorizes him to impose tariffs of up to 100% on countries buying Russian oil and gas. In response, New Delhi said that it will take all necessary steps to protect its economic interests and ensure energy security for the nation. Jaishankar, who arrived in New York City on Sunday, is leading the Indian delegation for the 81st session of the UN General Assembly. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the L.69 Consultative Ministerial Interaction on UNSC reform along with his Saint Lucian counterpart Alva Baptist. Addressing the meeting, Dr. Jaishankar noted that the Global South is at the receiving end of the unprecedented changes that the world is undergoing, with the UN falling short of expectations. He also underlined the inability of the UN Security Council to address ongoing conflicts and threats to international peace and security, only highlight the urgency of reform. New Delhi has categorically rejected the unwarranted and factually incorrect references to India in the joint communique of the so-called Organization of Islamic Cooperation, OIC, contact group on Jammu and Kashmir. In a statement, Ministry of External Affairs said the OIC has no local stand-by to pronounce on matters that are strictly internal to India. It said the entire union territories of Jammu and Kashmir and Ladakh are integral and inalienable part of India, and no amount of repetition of politically motivated propaganda can change this reality. The Defence Ministry has signed a contract of over 810 crore rupees with Bharat Dynamics Limited for the procurement of 160 satellite smart anti-airfield weapons SAT-SAAW along with associated equipment for Indian Air Force. The contract was signed in the presence of Defence Secretary Rajesh Kumar Singh in New Delhi today. The delivery of SAT-SAW is scheduled between 2027

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஜெய் ஹிந்த்.